வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி புதன்கிழமை. நேரம் 5 மணி 57 நிமிடம்.

நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தவிக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று

கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாயவிலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனம் தயாரித்த 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காலை வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். புலர்ந்த இந்த நாள் இன்னும் வளங்களையும் நலன்களையும் அள்ளித்தர வாழ்த்துகின்றது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நிகழ்ச்சியை தொகுக்கும் மகிழ்ச்சியில் இணையும் நான் ஆர்ஜே ஆனந்தி மனோகரன். நிகழ்ச்சியில் முதலில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 99, அதிகாரம் இனியவை கூறல். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. குரல் விளக்கம், இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை அது இன்பம் பயத்தலை காண்கின்றது. அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது கூடாது. குரல் மீண்டும், இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம், இனிய சொற்கள் இருக்கும்போது இன்பம் தருகின்றது. அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்கக்கூடாது. குரலும் விளக்கமும் கேட்டோம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 99, அதிகாரம் இனியவை கூறல்.

0: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
1: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்களித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ்வியற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர்போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல், இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து, சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று, அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால், அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து

அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்

0: போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையைச் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவகுணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியைக் காண அவரது இருப்பிடத்திற்குச் சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியைக் கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதைக் கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படியிருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்துக் கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதனை எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: காலைத்தன்றலில் இனி பக்தி பாடல்கள் கேட்கலாம். கடவுள் எனும் சத்தியம் ஒன்றே, அதை அடைய முயற்சி மேற்கொள்பவர் ஆனந்தம் அடைவார் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளோடு தொடங்குகின்றது இன்றைய பக்தி பாடல்கள்.

ஒலிதா அந்த பாடலை பாடியிருந்தார் கேஜே யேசுதாஸ். இது காலை தென்றலில் பக்தி பாடல்கள். சகிப்புத்தன்மை உள்ளவர்களிடம் மன அமைதி நிரந்தரமாக இருக்கும், சொல்கின்றது திருவிவிலியம். நிகழ்ச்சியில் நடந்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் விமலா டைட்டஸ் குழுவினர் குரல்களில்.

இறைவன் உங்கள் இறை நம்பிக்கையை பாதுகாத்து இம்மை மறுமைக்கு வெற்றிக்கு அருள்வாராக, சொல்கின்றது திருக்குரான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ எம் தாலிஃப் எஸ் சரளா குரல்களில் பாடல்.

நேர்களே, இன்று நம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வலம் பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன தெரிந்து கொள்வோமா? இன்று காலை 11:30 வனப்பூக்கள் இலக்கியச்சோலை திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குபவர் முனைவர் கி சுதா தேவி அவர்கள். 12 வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணை காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தப்பிரியா அவர்களுடன் நேர்முகம், அமைப்பு சௌமியா. 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம். 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு

0: 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை கொடுக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைபாடு காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரசல்பேட், சிங் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படி டெட்ராகோனசோல் என்ற மருந்தை 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றியும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: Farm to City. விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to City. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ. நெல் ஆதார விதை கோ 56 ரகம், விதை இருப்பு 6180 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11,36 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. விவசாய பெருமக்களே, இனி பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோமா? உளுந்து, பச்சைப்பயிறு, துவரை, தட்டைப்பயிறு உள்ளிட்ட பயிர் வகை பயிர்கள் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான புரதச்சத்தை அதிகளவில் கொண்டுள்ளன. புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும். பயிர் வகை பயிர்களில் புரதச்சத்து 20-24% வரை உள்ளது. உலகளவில் இந்தியாவில் பயிர் வகை பயிர்கள் அதிக உற்பத்தி அதாவது 27%, பயன்பாடு 25% மற்றும்

இறக்குமதி 14% செய்யப்படுகிறது. மொத்த உணவு உற்பத்தியில் பயிர் வகை பயிர்களின் பங்கு 20%. இந்த ஆண்டு பயிர் வகை பயிர்களின் இறக்குமதி 6.7 மில்லியன் டன்னாக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே அவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆனால் பயிர் வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது. எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயிர் வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணியாக அமைகிறது. பயிர் வகை பயிர்களை 48 குடும்பங்களைச் சார்ந்த 250 மேற்பட்ட பூச்சிகளும் 7 வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பயிர் வகை பயிர்களை சாறு புரிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி, தத்துப்பூச்சி, காய் நாவாய் பூச்சி, தண்டு ஈ, காய்குழவி, இலைப்பேன், மாவு பூச்சி, பச்சை நாவாய் பூச்சி மற்றும் இலை பூவை கடித்து உண்ணும் பூச்சிகளான புரோட்டீனியாபுழு, தெள்ளுவண்டு, வெட்டுக்கிளி மற்றும் காய்ப்புழுக்களான பச்சை காய்ப்புழு, புள்ளிக்காய்ப்புழு, இறகு அந்துப்பூச்சி மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகள் அதிக அளவில் தாக்கி மிகுந்த சேதத்தை உண்டாக்குகின்றன. அஸ்வினி தாக்குதலின் அறிகுறிகள் குறித்து தெரிந்து கொள்வோமா? குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகளின் இலைகள், தண்டு, பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும். அஸ்வினி பூச்சி ஆண்டு முழுவதும் வாழும் ஆற்றலுடையது. இந்த பூச்சி இறக்கையுடனும் இறக்கை இல்லாமலும் காணப்படும். இவை கருவுறுதல் இல்லாமலேயே இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையவை. பெண் பூச்சி 32 முதல் 60 வரையிலான இளம் குஞ்சுகளை வெளியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையது. இளம் குஞ்சுகள் 4 வளர்ச்சி நிலைகளை உடையது. இப்பூச்சி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்றுப்பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும். இதுவரை பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய அஸ்வினி பூச்சியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணை காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் அமைப்பு சௌமியா. நேர்களே, இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் வீட்டில் அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ஸ்ரீனிவாசன். இனி மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும்

0: அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவிக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 தேதி கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது நாளாக தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100

0: கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளோட எஃப்எம் நேயர் ஒருத்தர் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு. அவரு கேட்ட கேள்வி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதை பத்தி பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிதான். என்ன கேள்வி கேட்டாரு தெரியுங்களா டாக்டர்? எனக்கு நானா மைண்ட் ஃபுல்லா போய் இப்ப ஒரு இடத்துல இடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து வலிக்கல. இப்ப தெரியாம நம்ம இடிச்சோம் அப்படின்னா வலிக்குது, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு. அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளோட கை முட்டி இருக்குன்னு பாத்தீங்களா, தெரியாம கதவுல இடிச்சா நமக்கு வலிக்கும். நம்மளே போய் தெரிஞ்சு கதவுல இடிச்சா வலிக்காது, வலி தெரியாது. இதற்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப வேடிக்கையா போயிடுச்சு. இதுக்கு முக்கிய ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாண்டோட செக்ரீஷன் தான். நம்ம தெரிஞ்சு கான்சியஸா போய்

0: ஒரு இடத்துல இடிக்கும் போது நம்ம அவேரா இருப்போம். நமக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குங்க, ஃபிளைட் ஃப்ரைட் ஃபைட் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகாது. இதுவே வந்து நம்ம தெரியாம இடிக்கும் போது அது ஆக்டிவேட் ஆகி பெயின்குரிய சென்டர் மூளையில ஸ்டிமுலேட் ஆகி தான் வலிக்க ஆரம்பிக்குது. சோ இதை நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, நான் ஐயோ டாக்டர் எனக்கு வந்து தலையே சுத்துது, நான் தெரிஞ்சு இடிக்கல தெரியாமலும் இடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக்கே வந்து இந்த வலி பத்தி தான். வலி அப்படின்றது யாருனாலயுமே பொறுத்துக்க முடியாது. அது வந்து தலைவலியா இருக்கட்டும், கை கால் வலியா இருக்கட்டும், மூட்டு வலி இருக்கட்டும், மாதவிடாய் சமயத்துல வரக்கூடிய வயிற்று வலியா இருக்கட்டும், அல்சர்னால வரக்கூடிய வயிறு வலியா இருக்கட்டும், வலி அப்படின்றது பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ என்ன மாதிரியான வலியா இருந்தாலும் இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா வலி வந்து யூஸ்வலாவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதுவும் முடக்கு வாதம், மூட்டு வாதம் மாதிரியான வாதம் சார்ந்த வலி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்போது, வெயில் காலத்துல கொஞ்சம் பெருசா வலிக்காது, இந்த மாதிரி குளிர்காலம் வரும்போது வலி ஜாஸ்தி ஆகும். இப்ப வலிக்கு நம்ம வெறும் வலி நிவாரணிகள் மட்டும் மாத்திரைகளா கன்சியூம் பண்ணா மட்டும்தான் சரியாகுமா அப்படின்னு கிடையாது. வலிய குறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆயுர்வேத சிகிச்சைகள் இருக்கு. இப்ப நீங்க மூட்டு வலின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜானுவஸ்தின்னு சொல்லுவோம். மாவ ஒரு ரவுண்டா மூட்டுல கட்டி ஒரு மெடிக்கேட்டட் ஆயில சூடு பண்ணி போர் பண்ணுவோம். அப்புறம் இடுப்பு வலின்னு எடுத்துட்டீங்கன்னா கடிவஸ்தி, அதையவே இடுப்புல பண்ணுவோம். கழுத்து வலிக்கு பாத்தீங்கன்னா கிரீவஸ்தின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உடம்பு முழுவதும் வலி அப்படின்னா பொடிக்கிளி ஒத்தனம் கொடுக்கறது, வரக்கிளி ஒத்தனம், அதுக்கப்புறமா உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சு நல்ல ஒரு நீராவி குளியல் கொடுக்கறது, இந்த மாதிரி வலிய கம்மி பண்றதுக்கு வெளிப்புற சிகிச்சைகளும் பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்கும். அல்சர் பெயின்னு அதுக்கு மட் பேக் வந்து வயிற்று பகுதியில வைப்போம், அது நல்லா உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். மாதவிடாய் டைம்ல வரக்கூடிய வலியா இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ண சொல்லுவோம் இடுப்பு பகுதியில. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து வலியை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம வலி நிவாரணிகள் மட்டும்தான் கிராப் பண்ணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வலிக்கான மூல காரணத்தை கண்டறியணும். இப்போ மூட்டு வலின்னு வச்சுக்கோங்களேன், மூட்டோட தேய்மானம், இப்ப தேய்மானத்தை சரி பண்ணாம வலிக்கு மட்டுமே மருந்து
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களை. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணையும் நான் ஆர்ஜே ஆனந்தி மனோகரன்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்புப் பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும்.

0: உள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றைவிட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர்

0: தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15 தேதி முதல் 19 தேதி வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாடவுள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஓகே, கவியா 103 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ஒரு நியூஸ்க்கு முன்னாடி பேக் டு பேக் 3 பாட்டு கேட்டோம். அதாவது மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி முதல் பாடலை பாடியிருந்தாங்க கரும்புவில் படத்திற்காக. அதே மாதிரி பிரியா ஓ பிரியா படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது. 3வது பாடல் கே ஜே சுதாஸ் பாடியது ஆவாரம்பூ திரைப்படத்திற்காக. இந்த 3 பாடல்களுக்குமே இசை தந்திருந்தார் இளையராஜா. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஈரோட்டில் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஊட்டியில அதிகபட்சமா 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். லேசான மழை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பக்கத்து மாநிலமான பாலக்காடு அங்க வந்து அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருந்த இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம் கேட்டோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி

0: கட்டுக்குமார காரன் படத்திற்காக ஹேந்த பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: தேனீக்கள் என்றதும் நம் அனைவருக்கும் அவை சுறுசுறுப்பாக இருக்கும். தேன் கூட்டில் ஒரு ராணி தேனி மட்டுமே இருக்கும். மலர்களில் இருந்து தேனை சேகரிக்கும் போன்ற விஷயங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும். உண்மையில் தேனீக்கள் நம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பெரும் அளவில் பங்காற்றுகின்றன. இந்த சிறிய மற்றும் வலிமையான உயிரினங்கள் சுவையான தேனை உற்பத்தி செய்வது மட்டுமின்றி எண்ணற்ற தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு பங்களிக்கும் மகரந்த சேர்க்கையாளர்களாகவும் உள்ளன. இதனால் தாவரங்களின் உற்பத்திக்கு தேனீக்கள் உதவுகின்றன. தேனீக்கள் மூலம் நடைபெறும் இந்த மகரந்த சேர்க்கை பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றது. தாவரங்களின் இனப்பெருக்கம் அதிகரிப்பதன் மூலம் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்விற்கு தேனீக்கள் பங்களிக்கின்றன. உலகளவில் அனைத்து பூக்கும் தாவரங்களில் தோராயமாக 75% மகரந்த சேர்க்கை காரணமாகவே தனது இனத்தை வளர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதர்களுக்கு உணவாக இருக்கும் பழங்கள், காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பல பயிர்கள் தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை பெரிதும் நம்பியுள்ளன. தேனீக்கள் இல்லாமல் நமது உணவு விநியோகம் பெரும் அளவில் பாதிக்கப்படும். நமக்கு உணவளிக்கும் இந்த தேனீக்களை பாதுகாக்க செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி இல்லாத நிலங்களாக நம் விளைநிலங்களை மாற்றுவதன் மூலம் உறுதி செய்ய முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: தா கை தி தி தை தா தை தி தி தை தா தை தி தி தை தா தை

0: மயூரி மூவிக்காக அந்த பாடலை பாடியது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இசை எஸ் பி பாலசுப்ரமணியம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன தங்கம்?
1: எஸ் கே ஹாசினி.
0: ஹாசினி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: UKG.
0: என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
1: பீட்ரூட் மம்பம்.
0: அப்படியா? அது என்ன கலர்ல இருந்துச்சு?
1: அது ரெட் கலர்ல.
0: சரி, பாப்பாக்கு வேற என்ன கலர் மம்மம் எல்லாம் பிடிக்கும்?
1: பீட்ரூட் மம்மம், அப்புறம் எக், அப்புறம் எல்லோ எல்லோ மம்மம்னா அது புளிப் மம்மம்.
0: அதுக்கு அம்மா என்ன பேர் சொல்லிருக்காங்க?
1: லெமன் ரைஸ்.
0: ஓ, வேற என்னெல்லாம் பிடிக்கும் ஹாசினி தங்கத்துக்கு?
1: நானே லெமன் சாப்பிட்டேன், ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சேன், அப்புறம் மேங்கோ சாப்பிட்டேன்,
0: அப்புறம் சரி, அங்க போய் என்னென்ன பண்ணீங்க?
1: அங்க போய் நான் விளையாண்டேன்.
0: என்னெல்லாம் இருந்துச்சு பார்க்ல?
1: பார்க்ல இப்ப சுவை இருந்தது, அப்ப இப்ப சுற்று சுவை இருந்தது, அப்ப இப்ப மேலே ஏறி இருந்தது, அப்புறம் எல்லாமே இருந்தது.
0: சரி, அதுல பாப்பா இதுல எல்லாம் விளையாண்டீங்க?
1: விளையாண்டா நானும் நிதுலன்.
0: நிதுலன் யாரு?
1: என் ஃப்ரெண்டு.
0: அப்படியா?
1: என் ஃப்ரெண்டு. அன்னைக்கு இப்ப இருக்கிற சர்க்கிள் இருக்கிற எடுத்து மேல போய் அப்படி வாங்கினேன்.
0: ஜாலியா இருந்துச்சுல?
1: அப்ப அண்ணன் வீடு வளையந்த அண்ணன், நான் எங்க வீடு மாடியே இருக்கும்.

0: எங்க வீட்டுல விளையாண்டு.
1: உங்க வீடு எப்படி இருக்கும்?
0: எங்க வீடு இப்படி இருக்கும், அவ்வளவு ஹைட்டா இருக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா. அதுக்கப்புறமா நானே அங்க ஹைட்ல இருக்கும், அங்க போய் நானும் போய் கடல்ல வாங்கிட்டு வந்தோம்.
1: என்ன வாங்கிட்டு வந்தீங்க நீங்களும் இதுலனும்?
0: ஃப்ரூட்ஸ்.
1: உங்களுக்கு எப்பெல்லாம் லீவ் கொடுப்பாங்க ஸ்கூல்ல?
0: சண்டே சண்டே லீவ்.
1: அப்படியா? சண்டே மண்டே தெரியுமா பாப்பாக்கு?
0: தெரியும். சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே.
1: ஜாலி. இல்ல, லீவுக்கு எங்கெல்லாம் போவீங்க?
0: லீவுக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க போறேன்.
1: யாருக்கு?
0: எனக்கு தான் ப்ரைஸ் தர போறாங்க.
1: யாரு?
0: நீங்க.
1: ஓகே, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்?
0: எனக்கே ஒண்ணு. என்ன கிஃப்ட்னா போர்டும் ஸ்கேலும்
1: வாங்குவோம். இப்போ இவ்ளோ சமத்தா பேசுறீங்கல்ல, நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹாசினி என்ன ஆக போறீங்க?
0: நான் இவங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் ஆயிரும்.
1: சரி, அம்மா அப்பாக்கு வயசாயிடும்.
0: வயசாமோட குட்டி ஆயிடுவாங்க.
1: அப்புறம் நீங்க ஹைட்டா வளர்ந்துருவீங்க தானே?
0: ஆமா. நானே இவங்க சமைக்க கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. அப்ப நான் இவங்க கடைக்கு கூட்டிட்டு போவாங்க.
1: சரி, நீங்க வேலைக்கு போகணும்ல?
0: நான் சொல்லிட்டா ஆஸ்ட்ரோநோட் வீடு இருக்கும், ஆனா மேல ஏறி அப்படி சுவைவாரு. அட, ஆஸ்ட்ரோநோட் வீட்டுல கட்டிடுவோம் நான்.
1: சூப்பர்ல ஹாசினி, தங்கம் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய ஆஸ்ட்ரோநோட் ஆகுறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில பேபி எஸ்கே ஹாசினி கூட அழகா பேசினாங்க லக்ஷ்மி தேவி.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களே, இன்று நண்பகல் 12 வசந்த இல்லம் சிங்க பெண்ணே நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம், அமைப்பு சௌமியா.

ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இசை ரவீந்திரன். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கிறோம்.

0: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 கிராமப்புற தொழில்கள், அதாவது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: நேற்று இன்று காலை 11 மணிக்கு மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து கோவை மின் பகிர்மான வட்டம் வடக்கு கோவையில் வந்து நடைபெற இருக்கிறதா பொறியாளர் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவை நகரியம் அங்கேயும் வந்து மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்னைக்கு காலையில் 11 மணியில் இருக்கு அப்படின்னு சொல்லியும் அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி தெலுங்கு பாளையம், பிள்ளையன்பாளையம், கிருஷ்ண கவுண்டன் புதூர், அண்ணாமலை நகர், வேலாயுதன் பாளையம், செம்மானி செட்டிப்பாளையம், சந்தியா நகர் இந்த துணை மின் நிலையங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இந்த பகுதிகளில்

வந்து இன்று காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செயற்பொறியாளர் தகவல் தந்திருக்கிறாங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: வாஞ்சிரத்ரி கோவில இன்று முற்பகல் 11:30 வண்ண பூக்கள் இலக்கிய சோலை திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குபவர் முனைவர் கி சுதா தேவி அவர்கள். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12:00 நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது எனி இன்சென்டிவ் தேசி தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியேட்டிவ். எனி டவுட்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் ரிகார்டிங் திஸ் தே கேன் வெரி வெல் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆபீஸ் ஆர் கோ டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டு clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர்
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிறைவுக்கு வந்தாச்சு. அடுத்ததா ரெயின்போ வைப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜி தமிழரசி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்று சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இது ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னைக்கான கேள்வி: உலக புகழ்பெற்ற லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் சதம் அடித்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார்? பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800003, பேரையும் ஊரையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க.

சீதனம் படத்திலிருந்து தேவாவுடைய இசையமைப்புல எஸ் குழந்தை வேலு, கே எஸ் சித்ரா பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் ஆர் சுந்தரராஜன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போயில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். லண்டனில் இருக்கிற லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற முதல் மகளிர் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 270 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற 457 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த அணி 186 ரன்கள் ஆல் அவுட் ஆனதால் நம்ம இந்தியா அபார வெற்றி பெற்றது. இது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது.

ரகசிய போலீஸ் படத்துல இருந்து லட்சுமிகாந்த் பியர்லால் சேமிப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வாலி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உலக புகழ்பெற்ற லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் சதம் அடித்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படிங்கிறது தான். இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் ஆண்கள் அணிகளுக்கிடையான முதல் டெஸ்ட் போட்டி 1884 ஜூலை 21 வரைக்கும் நடந்துச்சு. அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சது. இந்த போட்டி நடைபெற்ற 142 ஆண்டுகளுக்கு அப்புறமா அதே மைதானத்தில் நடைபெற்ற முதல் மகளிர் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மைதானத்தில் இன்னும் ஒரு அற்புதமான சாதனை, இந்த புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் இந்த டெஸ்ட் போட்டியில் சதம் அடிச்சு செஞ்சுரி அடிச்சு வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காரு நம்ம இந்திய வீராங்கனை. அவர் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி.

0: பாம்பே படத்துல இருந்து ஏறமண்டிய மியூசிக்ல பிரகாஷ் வர்ணலதா ஹரிஹரன் ஷார்தா பாடினாங்க பாடல ஆசிரியர் வைரமுத்து. ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க நேயர்கள். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, கோணமலை ஆனந்தன், பிரமிளா சென்னை, கணேஷ் சிறுமுகையிலிருந்து செந்தில் பிரபு குடும்பத்தார், தேவலூர் ஜோதிலட்சுமி குடும்பத்தார் பார்வதி, குஹன் நஞ்சுண்டாபுரம், கவுண்டம்பாளையம் லாவண்யா, சண்முகசுந்தரம், விநாயகபுரத்திலிருந்து களத்துப்புதூர்லேருந்து அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன், ராஜப்பன் குடும்பத்தார், பிரமிளா வேணுகோபால் அவங்களும் சொல்லியிருக்காங்க, கனகம்பாளையம் பாலசுப்ரமணியம், விஸ்வமரந்தாங்கி, ஆறுசாமி தடாத்திலிருந்து ஐஸ்வர்யா மதுரை அவங்களும் சொல்லியிருக்காங்க, வீரதுரை அரியலூர்லேருந்து ஜெயலட்சுமி குடும்பத்தார், மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, மூக்கனூர் மலர்கொடி, கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகம், அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், மகேஸ்வரி வள்ளியங்காடு அவங்களும் சொல்லியிருக்காங்க, பொன்னுசாமி கணபதி நகர், காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், கிருஷ்ணராஜ் ஜெயந்தி குடும்பத்தார், பட்டிக்கோட்டையிலிருந்து ராபர்ட் டெலமாறன், உமா செட்டிப்பத்திலிருந்து அதே போல யார் அப்படின்னா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டார் பகுதியிலிருந்து கோகுல் கமலேஷ் குடும்பத்தார், ஜெகநாதன் குடும்பத்தார், ரங்கராஜ் வீரேஸ்வரி அவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: பச்சை

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ ரெயின்போ வைப்ஸ்ல நாம் இணைஞ்சிருக்கோம். இதுல பதில் சொல்ல நேயர்கள் சண்முகசுந்தரம், புலு பாளையம், ஆனந்த முருகன், சுதாகர் ஜீவா குடும்பத்தார், நவநீதன் சினிமலையிலிருந்து, திருப்பூர் மனைவி சந்திரசேகர், கஞ்சப்பட்டியிலிருந்து ஜெயராமன், பிரணயாகுகன், மதுக்கரை பெரியசாமி.

ஈஸ்வரி பரமசிவம் சின்னவதம்பச்சேரியிலிருந்து மனவை காத்து கீதாஞ்சலி பாரதி மகாலிங்கம் பிரேமவள்ளியங்கிரி விஎன் இளங்கோவன் சஹானா யோகவர்ஷினி கண்ணையன் ராமசாமி மங்கையர்க்கரசி அதுக்கப்புறமா கோவிந்தரா சொல்லியிருக்காங்க நங்கவள்ளி ராஜாராம் மல்லிகா மந்த்ராஜலம் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்டிருக்கோம் ரெயின்போ வைப்ஸ்.

எஸ் நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்தா பாடல் கேட்டோம். கார்த்திக் ராஜாவுடைய இசைப்புல ஹரிஹரன் விபா சர்மா பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி. பதில் சொல்லியிருக்காங்க குஹன் சிந்து கோத்தகிரி பகுதியில இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் என்ன இன்னைக்கு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் கிரிக்கெட் மைதானத்தில் சிதமடித்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இதற்கான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்டரும் கூட. இந்த போட்டியில 145 பால்ல 16 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. வினு மன்கட், திலீப் வெங் சர்கார், முகமது அசாருதீன், சௌரவ் கங்குலி, ராகுல் திராவிட், கே எல் ராகுல், இந்த வீரர்கள் இந்த லார்ட்ஸ் மைதானத்துல டெஸ்ட் போட்டியில சிதம் அடிச்சிருக்காங்க. இந்த பட்டியல்ல நம்ம இந்திய வீராங்கனையும் அணைஞ்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல அபாரமா விளையாடி 113 ரன்களோட ஆட்டம் இழந்திருக்காங்க. இவங்க தன்னுடைய முதலாவது சர்வதேச சதத்தை இந்த லார்ட்ஸ் மைதானத்துல அடிச்சு அசத்திருக்காரு. யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஸ்திகா பாட்டியா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதில். மூக்குனூர் சண்முகனார், சிவகுமார், மலர்கொடி, சுதா பிரியா, சரோஜினி அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொன்ன எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: நமது FM 2103 கோவையில் இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கியச் சோலை திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குபவர் முனைவர் கி சுதாதேவி அவர்கள். 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை காவல் உதவி ஆய்வாளர் அமர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம், அமைப்பு சௌமியா. FM 2103 கோவை, நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள். அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுற்றி கூட்டம். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த 4 தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காறு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு. எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான். கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர்

0: படித்தவர் அவர், எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு, மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார், மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது, துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார், மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார், மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை, தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது, அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார் பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்றாருன்னு தெரியல.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கர்ணா படத்துல இருந்து வித்யாசாரனுடைய இசையமைப்புல மனோஜ் சன்னலதா பாடிய இந்த பாடல் கேட்டோம். இதுவரைக்கும் நாம கேட்டு ரசிச்சோம் இது ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில். உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். அதனையும் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ். திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆனந்தி மனோகரன். நன்றி நேயர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவையில் மாநில அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படவுள்ளது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவேரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் அனைத்து நியாயவிலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பௌரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரேகானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் மார்னிங் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு யாரோட சாய்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் நேர்களுக்கான நிகழ்ச்சி தான் இன்னைக்கு. 1 ஹவரும் உங்களுக்காக உங்கள் சாய்ஸாக உங்களோட விருப்பங்களை சேர்க்க போகுது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்? ஆஹா, இணைப்பில் இருந்தார். ஸோ அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கேட்ட பாடலை நம்ம கொடுத்துடலாம். சிங்கம் படத்துலேருந்து பாடல்.

0: சிங்கம் டூ திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டிருச்சோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார் எங்கிருந்து வணக்கம்?
1: எங்கள் அருமை சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
0: சொல்வது யார்?
1: திருப்பூர், திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: விஸ்வாசம் படத்துல இருந்துங்க, வானே வானேன்ட்டு ஒரு பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: மிக்க நன்றி.

0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
0: திருப்பூர் மாவட்டம் அவனாச்சி வட்டம் சவுத் பிளேஸ்ல இருந்து ஆர் விஸ்வநாதன் மேடம்.
1: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
0: மெகந்தி சர்க்கஸ்ல இருந்து கோடி அருவி கூட்டுது.
1: உங்களுக்காக பாடல்.
0: நன்றி மேடம்.

விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,

எஃப்எம் இங்க எல்லாமே தூளு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

0: இது உங்கள் சாய்ஸ்ல திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள். இப்ப நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், இங்க இருந்து வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கள்ளிவலசு பாரதி மகாலிங்கம்.
0: பாரதி மகாலிங்கம்க்கு இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: மைனா படத்துல இருந்து மைனா மைனா நெஞ்சுக்குள்ள
0: அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி.

0: 103 கோவையில் இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம் ஆழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார் எங்கிருந்து வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க
1: வணக்கம் மேடம்
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க இணைப்புல
1: வந்துட்டீங்க
0: சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: மேடம் நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து எங்க அண்ணன் எங்க அண்ணன் பாட வரும்
0: உங்க அண்ணன் அள்ளி அன்பு அள்ளி தர்ற அண்ணன் யாரு உங்களுக்கு
1: எங்க அண்ணன் ரத்னசாமி மேடம்
0: பாடல் வந்துட்டே இருக்கு நன்றி நிகழ்ச்சியில
2: கலந்துருக்கேன் நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கேன் கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்

0: நாகாசர்ஜிஸ் வாய்ஸ்லயும் அவர் கூட சேர்ந்து சுனிதி சௌகான் பாடியிருந்தாங்க நம்ம வீட்டு பிள்ளை மூவிக்காக அந்த பாடல. இது உங்கள் சாய்ஸ்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிமேல் யார் எங்கிருந்து வணக்கம்?
2: நன்றி.

FM இங்க எல்லாமே தூளு. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார் இங்கிருந்து வணக்கம். அவங்க இணைப்பு கட்டாயிச்சு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபாத்திமா அப்துல்லா ரயான் அவங்க தான் இருந்துட்டாங்க லைனில். ஸோ அவங்க பாடல் கேட்டிருந்தாங்க, கருப்பு நிறத்தலகி. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இது உங்கள் சாய்ஸ்.

0: வேல்முருகன் மாளவிகா சுந்தரோட வாய்ஸ்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல கேட்டு சும்மா அந்த பாடல கொம்பன் திரைப்படத்திற்காக. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியில இருந்து தேவி பேசுறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஆடுகளம் படத்துல இருந்து பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் நன்றி.

0: சாய்ஸ் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் கலந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ
0: உங்க பேர் சொல்லுங்க, கேக்குது.
1: மல்லிகோட்டன் பாளையம் வேணுகோபாலம் மேம்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரஜினி முருகன் படத்துல இருந்து ஆவி பறக்கும் டீ கடைங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, ஒரு ப்ரோமோக்கு அப்புறமா கேட்கலாம். லைன்ல இருங்க.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புலோ மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்கிட்ட பாடல் இதோ.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் திருப்பூர் மாவட்ட நேயர். யார், எங்கிருந்து, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லலாம், எங்க இருந்து பேசுறீங்க சொல்லலாம்.
2: ஹலோ,

சிஎம்ஏஸ் ஜாஸ்க் வாய்ஸ்ல என்ன இருந்தாலும் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே ஆனந்தி மனோகரன். தொடர்ந்து போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தாவைக்க அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலாப் பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மகளிர் திட்ட அலுவலகம் இணைந்து வரும் 8 தேதி தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தவுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்து 1,06,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாகிஸ்தானின் பெரும்பாலான இடங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் முன் அனுமதி பெற்ற பிறகே செய்தி சேகரிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பவுரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகனில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கமா கஷ்மீர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்கோலம். உங்க கூட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க ஆஜே தமிழர் லக்ஷ்மணன். இன்னைக்கு எங்க போறோம்? ராமபட்டினம் தான் போறோம்.

நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

இன்னைக்கு போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ராமபட்டினம். பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு போற வழியில தாங்க இந்த ராமபட்டினம் ஊர் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கு. நாம இப்போ பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். வாவ், ஈச்சனாரி வந்தாச்சு, விநாயகர் கோயில் வரப்போகுது, கும்பிட்டுக்கோங்க பாக்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் மரைன் காலேஜ் வர்றது பார்த்தீங்களா, கிணத்துக்கடவு பக்கத்தில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயாச்சு, அதோ ஆச்சிப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் வந்தாச்சு. இப்போது அதுக்கு பக்கத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அந்த ஆஃபீஸ் இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நீதிமன்ற வளாகம் கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு

பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் திருப்பூர், பல்லடம், ஈரோடு இந்த பஸ்லாம் போகும் இல்லையா, இங்கேருந்து தான் போகுதான். ஆனால் இனிமேல் பாதி வேலை தான் ஆயிட்டுருக்கு. பொள்ளாச்சி வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கே ரொம்பவே பழமை வாய்ந்ததாக இருக்கு. இங்கே கோயம்புத்தூர், பல்லடம் இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைடில் இருக்கு. கேரளா, மீனாட்சிபுரம் போகிற பஸ் எல்லாம் சவுத் சைட்லேயே நின்றுட்டுருக்கு. இங்கே இங்கேருந்து சும்மா 10 கிலோமீட்டர் போனோன்னா ராமப்பட்டினம்.

ஃபுல்லாக மீனாட்சிபுரம் போகிற பஸ் எல்லாம் சவுத் சைட்லேயே நின்றுட்டுருக்கு. இங்கே இங்கேருந்து சும்மா 10 கிலோமீட்டர் போனோம்னா ராமப்பட்டினம் போகிற ஒரு ரவுண்டானா இருக்குமா? இங்கிருந்து 3 கிலோமீட்டர் போனோம், அதுலேருந்து 3 கிலோமீட்டர் போனோன்னா ராமப்பட்டினம் வந்துடும். பொள்ளாச்சியிலேருந்து ராமப்பட்டினம் போகிற வழியில் ஒரு ஃபேமஸான காலேஜ் இருக்குங்க. இந்த ரோட்டில் பார்க்கும்போது நிறைய வீடுகளை பார்க்க முடியுது, கடைகள் இருக்குது, தென்னை நார் தொழிற்சாலை இது எல்லாமே இருக்குது. இந்த சைடு வந்து தென்னை மரம் ஃபேமஸ் இல்லைங்களா, அதனால் தென்னை நார் தொழிற்சாலை இங்கே இருக்குது. இங்கே பஸ்குள்ளே ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க ராமப்பட்டினம் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்களா பூர்ணிமான்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ரோட் சைடில் அதாவது சைட் ஃபுல்லாகவே புளிய மரம் தென்னந்தோப்புகளை நீங்கள் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ அது இல்லை, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போது மன்னூர் செக் போஸ்ட் வந்தாச்சு, இதுக்கப்புறமா 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ராமப்பட்டினம் வந்துடும், நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே போகிற வழியில் கலைஞர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியை பார்க்க முடியுது. இப்போது ராமப்பட்டினம் எல்லையை தொட்டாச்சு. பாட்டு கேட்டு போயிடலாமா?

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: FM 2.103 கோவையில போவோமா ஊர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ராமப்பட்டினம் தான் போயாச்சு. ராமப்பட்டினம் எல்லையை தொட்டாச்சு. வலது பக்கத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க. அதை தாண்டி 100 மீட்டர் போனா ராமப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இங்க இருக்கு. அதுக்குள்ள ஒரு அங்கன்வாடி கூட இருக்குங்க. அந்த குழந்தைகள என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்றாங்க, வணக்கம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம். இது தவிர இன்னும் 2 அங்கன்வாடிகள் இருக்காமா, ஒன்னு வந்து கலைஞர் நகர்ல இருக்கு, இன்னொன்னு ஊருக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல் தான் இருக்கான், வேற பிரைவேட் ஸ்கூலோ இல்லை போகிற கவர்மெண்ட் ஸ்கூலோ இங்கே வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலை பற்றி சொன்னாங்க. இந்த ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட 113 வருஷம் முடிஞ்சுதாமாங்க இந்த ஸ்கூலை ஆரம்பித்த செம. இல்லை, ஸ்டார்டிங்கில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் இருந்துதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மன்னூர் ராமநாதபுரத்தில் போய் படிப்பாங்களாமாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே ரொம்ப பழைய கட்டிடமா இருந்திருக்குங்க. இப்போ நல்லா புதுசா கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா யுனானி மருத்துவ பிரிவும் இருக்கு. கிராமப்பட்டினம் உட்பட கிட்டத்தட்ட 30 ஊர் மக்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வராங்களாமா. சூப்பர்ல. வாங்க இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ள போலாமா. எஸ், போற வழியில ஒருத்தவங்களை பார்த்தேங்க, இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. அவங்க கிட்ட என்னன்னு கேட்கலாமா?
2: இருந்த ஊர் வந்து ராமர் பாதம் பட்டதுனாலதான் ராம பட்டணமா ஆச்சு. ஜமீன்தார்கள் இந்த ஊர்ல வசித்ததுனாலதான் ஜமீன் ராம் பட்டணமா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜமீன்தார் அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தா நல்லா இருக்கும், மக்கள் தொகை நிறைய இருக்கிற ஊரா இருக்கு, பெரிய ஊரா இருக்குன்னு சொல்லிதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களே இடம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வழிவகுத்தாங்க. அதே மாதிரி ஸ்கூலும் அவங்க

0: இடம் கொடுத்து தான் ஸ்கூல் கட்டுறக்கும் வழி வகுத்தாங்க. 45-46 நமக்கு நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்துங்க வாய்க்கால் தண்ணி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கிடைக்காது. எங்களுக்கு வாய்க்கால் தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த ஊருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா போதுன்னு சொல்லி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வழிவகுத்தாங்க.
1: பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதாவது இந்த ஸ்கூலும் ஆரம்ப சுகாதார நிலையமும் ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம், இந்த ஊருக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போலாம். அதுக்குள்ள ஒரு பாட்டு கேட்கலாமா?

ராமபட்டினம் போவோமா? ஊர்வலம் நிகழ்ச்சியில நம்ம ராமபட்டினம் தான் போயாச்சு, உள்ள கொஞ்சம் தூரம் நம்ம போயாச்சு. இங்க செமையா இருக்குங்க, ஊரே வந்து ரொம்ப அழகா இருக்கு. போற வழியில வந்து ரொம்ப நிறைய தொழில் சிரவங்களையே பார்க்க முடியுது. இங்க விவசாயம் மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கயிறு திரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வரிக்கு செய்யறாங்கப்பா, உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மண்பானை செய்யறாங்க, கட்டட தொழில் செய்யறாங்க, முரம் துடைப்பம் இதெல்லாம் கூட செய்யறாங்க, கூடை செய்யறாங்க, நெசவு தொழில் இருக்கு. மெயினா புளி வியாபாரம் இங்க இருக்குங்க. புளிய மரம் அதிகமா இருக்கிறதுனால புளி வியாபாரம் நிறையவே பண்றாங்க. நான் வேற சின்ன பேக் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு போவேன்னு தான் தெரியல. இந்த புளிய வந்து பாத்தீங்கன்னா தோசை மாதிரி பண்ணி வெளியூர்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்களாம். தேங்காய் பருப்பு வியாபாரம் கூட இருக்கு. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாதஸ்வரம், கோணக்கொம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் மிருதங்கம், இந்த இசைக்கருவிகள் இசைக்கிறவங்க இந்த ஊர்ல நம்ம பார்க்க முடியுது. சொல்லப்போனா இந்த ஊரை சுத்தி பார்க்க இன்னும் நமக்கு நிறைய டைம் வேணும்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு நிஜமா டைமே இல்லை, அதனால அடுத்த டைம் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். கூடவே கொஞ்சம் பெரிய பேக் அதுவும் எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து இங்க நிறைய இடங்கள் வந்து சூப்பரான இடங்கள்லாம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு இங்க இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதை கேட்டு நீங்களும் அதை கேட்கணும்னா காத்துருங்க, அடுத்த டைம் நான் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். மறுபடியும் உங்களை ராமபட்டினத்துக்கே கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். உங்க கூட நான் அஜய், தமிழர் சிலக்ஷ்மணன்.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நமது எஃப்எம் 2103 கோவையில் இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கியச் சோலை திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குகிறார் முனைவர் கி. சுதாதேவி அவர்கள். நேரம் 10:30.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3. கவிதையும் கானமும் எல்லோருக்கும் வணக்கம். சொல்லோடு நின்று விடுபவர்கள் கவிஞர்கள். அந்த சொல்லுக்குள் பயணித்து அவரவர் கோணத்தில் அதன் அழகியலை ரசிப்பது ரசனை. அதனால் நாம் எல்லாம் ரசிகர்கள். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கீதா ரவிச்சந்திரன். காலச்சக்கரம் ஒன்று நம் கையில் கிடைத்தால் நாம் போக விரும்பும் பருவம் குழந்தை பருவம். காலச்சக்கரம் தேவையில்லை, இந்த பாட்டு போதும் என்கிற வகையில் கேட்கும் போதே நாம் குதூகலமாய் குடும்பத்துடன் கொண்டாடிய நம் குழந்தை பருவத்திற்கு கூட்டிச் சென்று விடுகிறது. மானசீகமாய் பெற்றோரின் கைகளை பிடித்துக் கொள்கிறது நம் விரல்கள்.

0: மதங்கள் பிரிக்கும் எல்லைகளை தாண்டி மனங்களால் ஒன்றானது இவர்கள் காதலின் தேசம். வேதங்கள் பேசும் தெய்வங்கள் வேறானாலும் வேட்கை கொண்ட இரு உயிரின் தெய்வம் காதல். அன்பே கடவுள்தானே.
1: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 இது கவிதையும் கானமும். விடிந்தால் திருமணம் நினைக்கும் போதே அவள் கண்களில் நாளைய மணவரை காட்சிகள் விரிகிறது. அவள் மனத்திரையில் வந்ததெல்லாம் வார்த்தைகளாய் வடிவமெடுத்து வருகிறது. இப்படி

வீசும் காற்றும் விழும் மழை துளியும் கதிரும் நிலவும் கடலும் அலையும் வானமும் பூமியும் இன்னும் பிற இயற்கையின் அங்கமெல்லாம் காதல் வளர்க்கும் கருவிகளாம். காதல் நுழைந்த இதயங்களில் இயற்கை செய்யும் ரசவாதம்

சமையல் கலை போல சங்கீதம் வருவதில்லை என குறைபட்டு கொள்ளும் மனைவி, ஆசை இருந்தால் இசையும் வசப்படும் என்கிற கணவன், என்ன பாடுவது, எப்படி, நானா பாடுவது என ஆயிரம் கேள்விகள் அவளுக்குள்.

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாம் லவ் இஸ் ஆல் அபவுட் தி மைண்ட் நாட் தி பாடி என்பார்கள். அப்படி தன் கணவரை மனதார நேசிக்கிற ஒரு பெண்ணின் பாசம் இந்த பாட்டு. வேரூன்றி இருக்கும் ஆழமான காதலை அழகாய் சொல்லும் இந்த பாடல் அன்றைய காதலர்களின் இதய கீதம் எனலாம்.

இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது கீதா ரவிச்சந்திரன். கவிதையும் கானமும்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் முற்பகல் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் கூறினார். 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 அரசு பள்ளிகளை தூய்மைப்படுத்துவதற்கான சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாடத்திட்டங்களை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், தண்ணீர் பாட்டில்களுடன் கூடிய நவீன சைக்கிள்களை வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளுக்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சியளிக்க 3 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களிலும் பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் 3,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2031 ஆண்டுக்குள் 500,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன் பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு 705 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டாா்.

மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தின் மூலம் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதியோருக்காக 1000 நடமாடும் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும். ஹஜ் பயணத்திற்கான மானியம் 25,000 to 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை திரு மரிய வில்சன் அறிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மதுரை திருச்சி அணியையும் சேப்பாக்கம் நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: Again good morning. நேரம் 11:03. நம்ம இன்னைக்கு வந்துட்டு இன்றைய நேயர் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு யாரு கலந்துக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா மாரிமுத்து, பொள்ளாச்சி வட்டம் வக்கம்பாளையத்துல இருந்து பிரேமலதா மாரிமுத்து தான் இன்றைய நேயரா சிறப்பிக்க போறாங்க. யார் எங்கிட்டு வாங்க, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: என் பேரு பிரேமலதா மாரிமுத்துங்க. நாங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் வக்கம்பாளையம் என்னும் அழகான கிராமத்துல இருந்து பேசுறோம்.
1: அழகான கிராமம் சொல்லுங்க.
2: ஆமாங்க, ரொம்ப அழகான கிராமம். அப்புறம் நாங்க பட்டு நெசவு செஞ்சுட்டு வரோங்க.
1: சரிங்க, என்னென்ன பாடல் கேக்கலாம்?
2: பாடல் தளபதி படத்துல இருந்து சின்ன தாய் அவளுங்க. அப்புறம் ஹலோ பிரதர்ல இருந்து இன்ப ராகங்கள்.
1: ஓகே.
2: மைக்கேல் மதன காமராஜன் இருந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த பாட்டு. உத்தமராசால இருந்து மாமனோட மனசு. அப்ப இணைந்த கைகள் இருந்து மலையோரம் குயில் கூவ கேட்டேன். அழகன்ல இருந்து மழையும் நீயே வெயிலும் நீயே.
1: கண்டிப்பா இவ்வளவு பாடல்களையும் நம்மளால கொடுக்க முடியுமான்னு பாக்கலாம். கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துறோம்.
2: தளபதி பட பாடலும் மைக்கேல் மதன காமராஜன் பாடலும் என் பொண்ணுதான் ரொம்ப விரும்பி கேட்டா.
1: அது முன்னாடியே குடுத்துடலாம் அதுலயே. சரியா?
2: கண்டிப்பா.
1: என்ன நிகழ்ச்சி பிடிக்கும் ரெயின்போல
2: சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
2: வசந்த இல்லம் பிடிக்குங்க.
1: ஓகே.
2: அப்புறம் சாய்வு நாற்காலி போடுவீங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும்.
1: சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க. அப்புறம்
2: கண்டிப்பா
1: எதுவும் சொல்ல வந்தீங்களே. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. பிரேமலதா வந்து மாரிமுத்து வந்து இன்னைக்கு வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியை சிறப்பிக்க போறாங்க. சோ அவங்க கேட்ட பாடல்கள் இதோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததா

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 11:20 நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். வண்ணப்பூக்கள் இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குபவர் முனைவர் கே சுதா தேவி அவர்கள். இது இன்றைய நேயர் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பிரேமலதா மாரிமுத்து பொள்ளாச்சி வக்கம்பாளையத்திலிருந்து அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

9585800103 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன எப்படி அப்படின்னா, உங்கள் பேர், ஊர், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஒரு 5 இல்லைன்னா 6 பாடல்கள் நீங்கள் தெரிவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதிலிருந்து தெரிவு செய்து உங்களான பாடல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்ச்சியில் விடைபெறும் நான் ஆர்ஜே ஆனந்தி மனோகரன். நன்றி நேயர்களே. இனி கேட்கலாம்

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியை சிறப்பிச்சாங்க பிரேமலதா, மாரிமுத்து, வக்கம்பாளையம், பொள்ளாச்சி. அங்கிருந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிவு செஞ்ச பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வளம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல்கள் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் திருவாசகத்தில் சரணாகதி உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் கி. சுதாதேவி அவர்கள்.
1: பிறவி பெருங்கடல் நேந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சைவ சமய இலக்கியங்களில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ள திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இறைவனிடம் சரணடைந்த அற்புதத்தை சிந்திப்போமா? தமிழ் இலக்கிய வரலாற்றில் சில நூல்கள் காலத்தை வென்று நிற்கின்றன. அவற்றில் முதன்மையானது திருவாசகம். இது பக்தி இலக்கியம், ஆன்மீக இலக்கியம், மனித உள்ளத்தின் உன்னதமான உணர்வுகளின் இலக்கியம் என பல கோணங்களில் திருவாசகத்தை பார்க்க முடியும். தொல்லை இரும்பிறவி சூளும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன், திருவாசகம் என்னும் தேன். சைவத் திருமுறைகள் பனிரெண்டனுள் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் எட்டாம் திருமுறையுள் அடங்கும். திருவாசகப் பாடல்கள் அனைத்தும் இசையோடு பாடக்கூடியவை. அறிவியல் உண்மைகளையும் ஆன்மீக நுணுக்கங்களையும் உள்ளடக்கியது திருவாசகம். திருவாசகத்தை தினமும் பாடி வந்தால் மன அமைதி, முற்பிறவி வினைகள் நீங்குதல் மற்றும் தெளிவான ஞானம் கிடைக்கும். இது மனிதனின் அல்லல்களை அறுத்து ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைய உதவுகிறது. திருவாசகத்தில் எண்ணற்ற சிறப்புகள் இருப்பினும் பக்தி சுவை அதிகம் இருப்பதாலே இந்நூல் திருவாசகத்தேன் என்று கூறப்படுகிறது. பன்னிரு திருமுறைகளில் திருவாசகம் மட்டுமே தனிச்சிறப்புடையது என்பதை உலகிற்கு காட்டும் விதமாக சிவபெருமானே நேரில் வந்து ஓலைச்சுவடிகளில் எழுதினார் என்பர். தில்லை நகரின் ஒரு புறத்தே திருவாதவூர் அடிகள் தனித்திருக்க சிவபெருமான் அடியார் திருக்கோலம் பூண்டு வாதவூராரை அணுகி, ஐயனே, நீர் சிவபெருமானை பலவாறு போற்றிப் பாடியுள்ளதை அறிந்தோம், அவற்றை உரைப்பீராயின் செப்பேட்டில் எழுதிக் கொள்வேன் என்றார். வந்தவர் சிவபெருமான் என்று அறியாததால் வாதவூரார் பக்தியால் பாடலானார். இவரது பாடல்களை செப்பேட்டில் எழுதிக் கொண்ட சிவபெருமான், இது வாதவூரன் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதிய கைச்சாந்து என்று எழுதி பதிவு செய்துள்ளார். தில்லை நடராசன் ஓர் அந்தனர் வடிவில் வந்து மாணிக்கவாசகர் சொல்லச் சொல்ல தன் கையாலேயே எழுதியதோடு அல்லாமல் திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று எழுதிய சிவபெருமானின் சிறப்பை வேறெங்கு நம்மால் உணர முடியும்? திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். இது மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட நூலின் சிறப்பு. வான்கலந்த மாணிக்கவாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பான் கலந்து செழும்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பது மாணிக்கவாசகரை வியந்து போற்றும் வரிகள். தமிழும் சைவமும் தழைக்க பாடுபட்ட அருளாளர் அவர். மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டு திருவாதவூரில் பிறந்தவர். பெற்றோர் சம்புபாத இருதயர், சிவஞானவதி ஆவார். கல்வியிலும் சைவ சமயத்திலும் சைவ நெறிகளிலும் சிறந்து விளங்கிய இவரை மதுரை மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தனது அமைச்சராக்கிக் கொண்டான். அரசு நிர்வாகத்தில் இவரது திறமையையும் சொல்ல ஆற்றலையும் கண்டு வியந்த பாண்டிய மன்னன் இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற உயர்ந்த பட்டத்தை வழங்கினான். அரசியல் அதிகாரமும் செல்வச் செழிப்பும் சூழ இருந்த போதிலும் வாதவூராரின் மனம் உலகியல்

வாழ்க்கையில் ஏனோ செல்லவில்லை. இறைவனின் திருவடிகளை அடைவதையே தனது வாழ்வின் லட்சியமாகக் கொண்டிருந்தார். சோழ நாட்டின் கடற்கரையில் நல்ல அராபிய குதிரைகள் வந்து இறங்கியிருக்கும் தகவல் கிடைத்தது பாண்டியனுக்கு. குதிரைகளை வாங்கி வர பெரும் பொருள் கொடுத்து மாணிக்கவாசகரை அனுப்பி வைத்தான் அவன். அவரும் சோழ நாட்டுக்குப் பயணம் மேற்கொண்டார். வழியில் திருப்பெருந்துறை என்கின்ற ஊரில் கோயில் கொண்ட ஆன்மநாத பெருமான் அவரை ஞான ஆசிரிய வடிவில் வந்து ஆட்கொண்டார். குருவின் அருட்பார்வை பட்டவுடனே வாதவூரார் தன்னை மறந்தார். அரசனுக்காக கொண்டு வந்த செல்வத்தையெல்லாம் திருப்பெருந்துறை ஆலயப் பணிகளுக்காக செலவிடுகின்றார். நாட்கள் கடந்தன. குதிரை வாங்கச் சென்ற அமைச்சரை உடனே குதிரைகளுடன் வரும்படி உத்தரவிடுகின்றான் பாண்டிய மன்னன். மாணிக்கவாசகர் அத்தனை பொருளையும் ஆலயப் பணியில் செலவிட்டு விடுகின்றார். மன்னனுக்கு என்ன பதில் சொல்வது? உன் பொறுப்பு என்று இறைவனிடம் முறையிடுகின்றார். என் பொறுப்பு என்று இறைவனும் அதனை ஏற்றுக்கொள்கின்றார். மாணிக்கவாசகர் பாண்டியனின் அவையை அடைந்து, குதிரைகள் ஆவணி மூல நாளில் வந்து சேரும் என்றார். அவர் குறிப்பிட்ட நாள் வரை குதிரைகள் வரவில்லை. தாம் குதிரைகளோடு மூல நாளில் வருவதாக மாணிக்கவாசகரிடம் உறுதியளித்திருந்தான் இறைவன். ஆனால் சொன்னபடி இறைவன் வரவில்லை. இடையில் சைவத் திருப்பணிகளில் பணத்தை அமைச்சர் செலவிட்டுவிட்டதாய் செய்தி வந்தது பாண்டியனுக்கு. அவன் அளவற்ற சினத்துடன் மாணிக்கவாசகரை சிறையிலிட்டான். மாணிக்கவாசகரின் வேதனையை உணர்ந்த பெருமான் காட்டு நரிகளை கம்பீரமான பரிகளாக்கி பாண்டிய நாட்டு மன்னனிடம் சேர்ப்பித்தான். தானே சேவகனாகி குதிரைகளை கொண்டு சேர்த்தான் இறைவன். அதன் பிறகு மாணிக்கவாசகர் சைவ திருத்தலங்களில் பயணம் மேற்கொண்டார். சிவபெருமானை பாடி துதித்தார். இவரின் இறை அனுபூதியிலிருந்து வெளிப்பட்ட அமுதவரிகளே திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகும். திருவாசகம் 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் கொண்டது. பக்தியும் உருகும் மனநிலையும் இதன் ஒவ்வொரு சொல்லிலும் ததும்பி இருக்கும். இறைவன் மீது கொண்ட காதலையும் அடியாரின் களிப்பையும் மிகவும் மென்மையாக எடுத்துரைக்கும் நூல். ஜி யு போப் என்ற மேனாட்டு அறிஞர் திருவாசகத்தின் சிறப்பைக் கண்டு வியந்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பது தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு வரலாற்று உண்மையாகும். தேவாரம் பாடிய மூவருமே பெரும்பாலும் இறைவனின் பெருமைகளை மட்டுமே பாடுகின்றனர். ஆனால் மாணிக்கவாசகர் தன்னுடைய உள்ளத்தின் போராட்டங்களையும் ஏக்கங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் வெளிப்படுத்துகின்றார். இதனாலேயே திருவாசகம் ஒரு மனிதனின் ஆன்மீக நாட்குறிப்பாகவும் விளங்குகின்றது. திருவாசகத்தில் அழுகையும் இருக்கிறது, ஆனந்தமும் இருக்கிறது, குற்ற உணர்வும் இருக்கிறது, கருணை அனுபவமும் இருக்கிறது, சரணாகதியும் இருக்கிறது, அற்புத வியப்பும் இருக்கிறது. அடைக்கலம் என்ற சொல்லிற்கு புகலிடம், பாதுகாப்பு, சரண் என்று பொருள் தரலாம். புயலின் போது பறவைகள் மரத்தை நாடுவது போல, கடலில் தத்தளிக்கும் மனிதன் கரையை நாடுவது போல, வாழ்க்கையின் துன்பங்களில் சிக்கிய மனிதன் இறைவனை நாடுவதே அடைக்கலம். மாணிக்கவாசகர் இந்த உணர்வை ஆழமாக அனுபவித்தவர். அவர் இறைவனிடம், என்னிடம் வேறு புகலிடம் இல்லை, உன்னையே நம்பி வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். சரணாகதியின் அவசியத்தை அடியார்களுக்கு உணர்த்தவே திருவாசகத்தில் யாத்திரை 10, பிரார்த்தனை 10, அடைக்கலப் 10, சென்னி 10, அற்புதப் 10 போன்ற பகுதிகளை மாணிக்கவாசகர் படைத்துள்ளார். தம் இலக்கிய பரப்பில் பக்தி இலக்கியத்திற்கு தனித்துவமான இடமுண்டு. சிவபெருமானின் பெருமைகளைப் பாடும் எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் திருவாசகத்திற்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு? ஏனெனில் திருவாசகம் என்பது வெறும் பாடல்களின் தொகுப்பு அல்ல. அது ஒரு மனித ஆத்மா, இறைவனை நோக்கிச் செல்லும் பாதையில் அவன் அடையும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு. அதில் தனித்துவம்தான் சரணாகதி. சரணாகதி என்றால் என்ன? நான் என்ற அகந்தையை, எனது என்ற சுயநலத்தை முற்றிலுமாக விட்டுவிட்டு இறைவனின் திருவடிகளில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பது. மாணிக்கவாசகர் பாடத் தொடங்கும் போது, நான் பெரிய ஞானி, நான் பெரிய பக்தன் என்று பாடவில்லை.

மாறாக தன்னுடைய சிறுமையை உணர்ந்து பாடுகின்றார். ஞாயிற்கடையாய்க் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, நாயினும் கடைப்பட்ட என்னை ஒரு தாயைப் போல பரிவோடு வந்து ஆட்கொண்டாயே என்று முதலில் சரணாகதி அடைகிறார். பொதுவாக நாம் இறைவனிடம் செல்லும்போது என்ன செய்கிறோம்? ஒரு நீண்ட கோரிக்கை பட்டியலோடுதான் செல்கிறோம். எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நோய் குணமாக வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று கேட்பதுதான் நம் இயல்பு. ஆனால் உண்மையான சரணாகதியில் கோரிக்கைகளுக்கு இடமில்லை. எனக்கு எது தேவை என்பதை என்னை விட நீ நன்றாக அறிவாய் என்று இறைவனின் ஞானத்தின் மீது நம்பிக்கை வைப்பதே உண்மையான சரணாகதி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உன்றன் விருப்பமன்றோ? என்ன ஒரு அற்புதமான வரிகள்! இறைவா, எனக்கு எது தேவை என்பதை அறிந்தவன் நீ, நான் கேட்க நினைப்பதை தருபவனும் நீ. ஒருவேளை நான் ஏதேனும் வேண்டுமென்று விரும்பினால் அப்படிப்பட்ட விரும்புகின்ற மனதை கொடுப்பதும் உன்னுடைய விருப்பம்தானே என்று தன் சொந்த விருப்பத்தையே இறைவனின் விருப்பத்திடம் ஒப்படைத்து விடுகின்றார். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமையும் எல்லாம் எனக்கு தந்தாய், இன்றே என்னை ஆண்டாயோ, என்னை என்னோ இடையூறோ என்று பிடித்தப்பத்து என்னும் பதிகத்தில் இறைவனிடம் உரிமையோடு வழக்கு மன்றாடுகின்றார். இறைவா, என்னை நீ ஆட்கொண்ட அந்த கணத்திலேயே என் ஆவியும் என் உடலும் என்னிடம் உள்ள செல்வமும் உன்னுடையதாகிவிட்டன. இப்போது உன்னுடைய உடைமையான இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஏதேனும் துன்பம் வந்தால் அதை காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவோ என்று கேட்கின்றார். தன்னை முழுமையாக சரணடையச் செய்த ஒரு பக்தனால் மட்டுமே இறைவனிடம் இப்படிப்பட்ட உரிமையோடு உரையாட முடியும். அதேபோன்று யாத்திரை பத்து என்ற பதிகத்தில் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் என்பது திருமூலர் வாக்கு. அந்த அன்பையே வடிவாகக் கொண்டு சொல்லால் தமிழையும் மனதால் சிவனையும் ஆட்கொண்டவர் மாணிக்கவாசகர். இறைவனை நோக்கி ஆன்மா மேற்கொள்ளும் புனித பயணத்தை மெய்ஞான அனுபவத்தை பாடியுள்ளார். யாத்திரை என்றால் என்ன? பொதுவாக உலகியல் ரீதியாக நாம் மேற்கொள்ளும் இடப்பெயர்ச்சியை யாத்திரை என்போம். ஆனால் மாணிக்கவாசகர் கூறும் யாத்திரை என்பது ஆன்மீக யாத்திரை. பிறவி பெருங்கடலைக் கடந்து எம்பெருமான் சிவபெருமானின் திருவடியை நோக்கி ஆன்மா செல்லும் பெரும் பயணம். தில்லையம்பலக் கூத்தனின் பொற்பாதங்களை அடைய முக்திப்பாதையில் பயணம் செய்யுமாறு அடியார்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் சிவனை நோக்கி பயணம் செய்ய நம்முடைய சொந்த ஆற்றல் மட்டும் போதாது, நம்மிடம் உள்ள அகந்தையை அழிக்க வேண்டும். அச்சத்தை தவிர்த்து பொய்மையை புறம் தள்ளி சிவபெருமானின் சரணாகதியில் அடைக்கலமாகுங்கள். பற்றுகள் அனைத்தையும் துறந்து, இறைவா, நான் உன்னுடையவன், என்னை நீ ஆட்கொள் என்று கதறுவதே உண்மையான சரணாகதி. நாம் இறைவனை தேடிப் போகும்போது ஈசன் தன் பேரருளால் நம்மை எதிர்வந்து வரவேற்பான் என்பதை யாத்திரை பத்து தெளிவுபடுத்துகிறது. எப்போது நாம் முழுமையாக சரணடைகிறோமோ அப்போதே மாயை என்னும் இருள் விலகி சிவ அனுபவம் கைகூடுகிறது. மாணிக்கவாசகர் எதை விட வேண்டும், எதை பற்ற வேண்டும் என்பதை புகவே வேண்டா புலன்களில் நீர் புக்கப்போதே அவிந்துவிடும் என்ற பாடலால் உணர்த்துகின்றார். புகவே வேண்டா புலன்களில் நீர் புக்கப்போதே அவிந்துவிடும், பகவே வேண்டா பொய்மையை நீர் மெய்மை மாயை பணிமின் போய், ஆகவே சென்று சிவன் பாதம் அடைவோம் என்று முரசு அறைமின், யாவே யாயும் அமரர் உலகு ஆள்வோம், புகுந்தே அவன் ஊரே என்ற பாடலில் உணர்த்துகின்றார். ஐம்புலன்களின் வழி உலக ஆசைகளில் மூழ்கினால் புக்கபோதே அவிந்துவிடுமாம். நிலையற்ற வாழ்க்கையைப் பற்றிப் பேசிப் பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். நிலையான உண்மையாய் விளங்கும் சிவபெருமானை சரணடையுங்கள். மேலும் பிரார்த்தனை பத்து என்ற பதிகத்தில் விரும்பி வரும்போது விலகுவதும் விலகிச் சென்றால் விரும்புவதும் மனித இயல்பு. இறைவன் ஒருபோதும் தன்

அடியார்களின் தொடர்பை விட்டுவிடுவதில்லை எனப் பாடுகின்றார். ஆனால் தங்களது கோபம், சந்தேகம், ஏமாற்றம் என்கின்ற ஏதோ ஒரு காரணத்தால் அடியார்கள் தாம் அவனிடமிருந்து விலக முற்படுவார்கள். பிறகு தங்கள் செய்கைக்கு வருந்தி இறைவன் அருளை வேண்டி நிற்பார்கள். ஐயனே, என் தவறை நீ மறந்துவிடு. உன் பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை. என்னை ஏற்றுக்கொள் என்று வேண்டுகின்றார். உன்னை அடைவதற்கு உதவாத எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உனது அன்பு மட்டுமே என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய். அடியன் இடர்களைந்த அமுதே, அருமாமணிமுத்தே, தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டோகொல், வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதலே எனப் பாடினார். இறைவனே, உனது அருள் வேண்டும். அதை அடைய உதவுவது மட்டுமே பயனுடையதாக இருக்கும். உன் தயவால் உலக நாட்டத்தில் இருந்து விடுபட வேண்டுமென்பதே அடியார்களின் கோரிக்கை. உலகியல் சார்ந்த இந்த வாழ்க்கையில் வாழ்பவர்கள் துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். அதிலிருந்து மீள முடியாமல் அதிலேயே அழுந்திக் கிடக்கிறார்கள். ஆசைகளை விட்டொழித்தவர்களே பேரானந்த கடலில் திளைக்கிறார்கள். ஐயனே, நீ என்னை மீட்டெடுப்பாய், வலிய ஆட்கொள்வாயாக என்கிறார் மாணிக்கவாசகர். பொன்னுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் இறைவனைச் சரணடைய முற்படவில்லை. அவர் அருளை பெறுவதற்காக சரணடைகின்றார். அந்த அருளை பெறவும் பக்குவம் வேண்டும். நானோ பக்குவமற்றவன். என்னை விரைவில் பக்குவப்படுத்துவாய். என்னை நீ புறக்கணித்து விடாதே. என் மனதை ஒழுங்குபடுத்தி உன் அருளுக்கு ஆளாக்கி விடுகிறேன் என்று இறைவனிடம் அடைக்கலமாகின்றார். துன்பத்திற்கு காரணம் ஆசை என்கிறார்கள். ஆசை கொண்ட மனம் என்றே கூட சொல்லலாம். மனிதனின் தேவை பெருகப் பெருக ஆசையும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. போதும் என்கிற மனம் இருந்தால் போதும், நீங்கள் பணக்காரர்தாம். மேலும் மேலும் வேண்டும் என்கின்ற நிலை இருந்தால் உங்களிடம் பணம் இருந்தாலும் ஏழைதான். ஆசைகளும் தேவைகளும் குறைய குறைய துன்பமும் குறையுமாம். இறைவனிடம் மனம் வைக்கவும் அவகாசம் கிடைக்கும். மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள முடிவதே மனமுதிர்ச்சி. உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். தன் சரீரத்தை தான் என்று கருதி மயங்குகின்றவர்கள் இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்கிறார் மாணிக்கவாசகர். சாதகனுக்கு தகுதியை ஏற்படுத்திக் கொடுப்பது இறைவனல்லவா? உன் அருளாலே உன்தால் பணிந்தேன். உன்னையல்லால் எனக்கு உற்றார் யார் உள்ளார் என்கிற தொடர் உணர்த்தும் உண்மையும் இதுதானே. அவனிடம் அடைக்கலமாவதும் அவனருள் வேண்டுமல்லவா? ஆசைகள் ஆயிரமானாலும் அவற்றை மண்மீதும் பெண்மீதும் வைத்து மனிதன் ஆசையை விரிவுபடுத்துகிறான் என்றே சொல்லலாம். காமம் கண்ணை மறைக்கிறது என்பார்கள். அது கண்ணை மட்டுமல்ல, அறிவையும் மறைக்கும். காமம் ஒரு மடு. அதில் அறியாமை உள்ளவன் மட்டுமல்ல, அறிவுள்ளவனும் அகப்பட்டுக் கொள்கிறான். நீந்தத் தெரிந்தால் மட்டும் போதாது, சுழலிலிருந்து தப்பி கரை சேர்வதற்கு இறையருளும் வேண்டும். எனக்குத்தான் நீச்சல் தெரியுமே என்று கேட்கக்கூடாது. தோல் வலிமை, கால் வலிமை, துணிவு, தொடர் முயற்சி இவை குன்றாமல் காப்பது இறையருளாகும். அமுதமே உண்ண கிடைத்தாலும் அதை ரசித்து ருசித்து உண்ணவிடாமல் தீவினை தடுக்கும். அப்பா, என் நல்வினை பயன் காரணமாய் எனக்கு அமுதம் கிடைத்தது. ஆனால் என் தீவினை பயனால் அதனை உண்ணும்போதே விக்கல் ஏற்பட்டு வருந்தும் நிலை ஏற்பட்டது. எனக்கு தண்ணீர் கொடுத்து ஈடேற்றுவாய் என்று முழுமையாக சரணடைந்து விடுகின்றார் மாணிக்கவாசகர். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாளர் அமுதத்தை, வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன், வினையேன் என் விதியின்மையால் என்று இறைவனிடம் தன்னை அடைக்கலப்படுத்துகின்றார் மாணிக்கவாசகர். மனிதன் அறிவால் பெருமை கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையின் பல தருணங்களில் தன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் இறைவனை நாடுவதுதான் உண்மையான ஞானம் என மாணிக்கவாசகர் உணர்த்துகிறார். நான் என்ற அகந்தையை விடுத்து நீயே அனைத்தும் என்ற நிலையை அடைவதே சரணாகதி. நாம் இறைவனிடம் செல்லும்போது
நம்மிடம் இருக்கும் அறி

அறிவு, செல்வம், பதவி என அனைத்து அகந்தையையும் தூக்கி எறிந்துவிட்டு செல்ல வேண்டும். கடிசேர் பொழில் சுல் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே, பாவமே செய்வேனை பாவமென்று எண்ணாதே, தேவனே உன் அடைக்கலம். இறைவா, நான் பாவங்களையே செய்திருக்கலாம், ஆனால் நீயோ கருணைக் கடல் அல்லவா? என் தகுதியை பாராமல் உன்னுடைய கருணையினால் என்னை ஏற்றுக்கொள் என்கிறார். இதுவே உண்மையான பக்தியின் சரணாகதி நிலை. மனிதனின் மன அமைதியை குலைப்பது அச்சம் மட்டுமே. நோய், வறுமை, இறப்பு, உலகப் பழி என அச்சங்கள் மனிதனை ஆட்டுகின்றன. ஆனால் அடைக்கலப்பத்தில் மாணிக்கவாசகர், நீ இறைவனை அடைக்கலமாக அடைந்துவிட்டால் உலகத்தில் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை என உணர்த்துகின்றார். உடையானே உன் அடைக்கலம் என்று மனப்பூர்வமாக சொல்லும் நொடியில் நம் மனக்குறைகள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன. அதேபோன்று பிடித்தப்பத்து என்ற ஒரு அற்புதமான பதிகம். இறைவனே அவனது பக்தர்களுக்கு தந்தையும் தாயும் என்பதை உணர்த்தினார். தங்கள் வாழ்வின் பற்றுகோடாய் அவர்கள் கொண்டது பெரும் செல்வத்தை அல்ல, அருட்செல்வத்தைத்தான். அம்மையே, அப்பா, ஒப்பில்லாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புளையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென்று பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று பாடுகின்றார் வாதவூரார். சராசரி மனிதர்களான நாம் நம்முடைய வசிப்பிடம் காற்றும் வெளிச்சமும் உடையதாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றோம். இறைவன் விரும்பி உறைவது வாய்மையும் தூய்மையும் கொண்ட அடியவர் உள்ளங்கள்தான். தன் அடியாரை மட்டுமன்றி அவரைச் சார்ந்தவர்களையும் காக்கும் பொறுப்பையும் ஏற்கின்றான் இறைவன். ஓரிடத்தில் ஏற்றி வைத்த தீபத்தால் வீடெங்கும் வெளிச்சம் பரவுவது போல அடியாரை மட்டுமன்றி அடியாரின் குடும்பத்தையும் அவன் ஆட்கொண்டு விடுகின்றான். அண்ணலே, என் உள்ளத்தை நீ கோவிலாக்கிக் கொண்டதில் எனக்கு பேரானந்தம். உன்னை நான் தெளிவாய்க் காண காரணம் நான் உனக்கு உரியவன் என்பதுதான். இனி என்றென்றும் உன் காட்சி எனக்கு உரியதாகுக என்கின்றார் மாணிக்கவாசகர். உங்களுக்கு அன்பு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் வழிபாட்டில் உண்மை இருக்க வேண்டும். உண்மையும் அன்பும் கொண்ட மனதையே இறைவன் தனது வீடாய் உவந்து ஏற்கின்றான். நீங்கள் உலகியலில் அழிந்து கிடக்க ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களே காரணம். அதை ஒழிக்க இறைவன் திருவடியை உறுதியாய்ப் பற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார் வாதவூரார். பொய்மை தீர்த்து என்னை ஆட்கொண்ட நேசனே, தில்லை அம்பலவானனே, நின்னை பிரிந்து வாழுமாறு என்று இறைவனிடம் தன்னை அடைக்கலப்படுத்தியது வியப்பிற்கு உரியதே. தன் பிள்ளைக்கு பசிக்கும் பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு தாய் நன்கு அறிவாள். அதன் அழுகையையும் பசியையும் தீர்க்கும் வழி அவளுக்குத்தானே தெரியும். தாயை விடவும் பரிவுடன் தாமதமின்றி காக்க வருகின்றான் இறைவன். அவனது கருணையும் அன்பும் ஒரு தாயின் கருணையைக் காட்டிலும் சிறந்தது. ஐயனே, என்னை விலக்கிவிடாதே என்று நிபந்தனையிடுகின்றார் மாணிக்கவாசகர். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து என இறைவனை சிக்கென பிடித்துக் கொள்கின்றார் மாணிக்கவாசகர். அதேபோன்று தான் இறைவனிடம் அடைக்கலமானதால் தனக்கு கிடைத்த பயனை சென்னிப்பத்து என்கின்ற திருப்பதிகத்தில் சொல்லுகின்றார். அந்த நான்முகனும் நாராயணனும் கண்டறிய முடியாத எம்பெருமானை பக்தர்கள் தங்கள் பக்தியால் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் ஒரு பக்தன் என்பதே எனக்கு பெருமை என்பதன் மூலம் பக்தியின் சிறப்பை உணர முடிகிறது. நாம் அறிந்த பக்தி என்பது இறைவனின் திருமுடியும் திருப்பாதங்களும் அந்த திருவடிகளை தனது தலையில் சூடி மகிழும் பேற்றையும் அந்த பேற்றினால் விளையும் முழு சரணாகதியையும் அற்புதமாக பாடும் பதிகம்தான் சென்னிப்பத்து. அகந்தையின் இருப்பிடமான மனிதனின் தலையை இறைவனின் பொற்பாதங்களில் தாழ்த்தி வணங்குவதே சரணடைதல் ஆகும். மாணிக்கவாசகர் இப்பதிகத்தில் எம்பெருமான் தனது மலர் போன்ற திருவடிகளை
என் தலைமேல் வைத்து ஆட்கொண்டான் என்று

0: என்று உருகி பாடுகின்றார். இறைவன் தன் தலையில் திருவடியை வைத்து ஆட்கொண்டான் என்று உருகுகின்றார். இறைவன் என் தலையில் திருவடியை வைத்த கணமே என் பிறவிப்பிணி தேர்ந்தது, என் அறியாமை இருள் விலகியது என்று பரவசப்படுகின்றார். சரணாகதி என்றால் வெறும் வாயால் நான் உனக்கு அடிமை என்று சொல்வதல்ல. என் எண்ணம், சொல், செயல், என் அறிவு என அனைத்தையும் ஈசன் திருவடியில் தாரை வார்த்து கொடுப்பதே ஆகும். தேவதேவன், மெய்ச்சேவகன் என் சென்னி மீதே தேவதேவனும் மெய்யடியாருக்கு மெய்யன் யாவரும் அறியாத என்னை ஆட்கொண்டான். 30 முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனான எம்பெருமான் எளியனாகிய என் தலைமேல் தன் அடியை வைத்தான். தன்னை மெய்யாக நம்பும் அடியார்களுக்கு தானும் மெய்யனாக நின்று என்னை ஆட்கொண்டான் என்று அடிகளார் பாடுகின்றார். இறைவனின் திருவடி நம் தலையில் படும்போது யான் எனது என்ற ஆணவம் முற்றிலுமாக அழிந்துவிடுகிறது. நான் செய்கிறேன் என்ற எண்ணம் மறைந்து எல்லாம் அவன் செயல் என்ற பூரண சரணாகதி நிலை கைகூடுகின்றது. நாம் பொய்யான ஒன்றை மெய்யாக கருதுவோம், நிலையற்ற ஒன்றை நிலையானது என்று நம்புவோம். நம்முடைய அறியாமையே இதற்கு காரணம். நம் செல்வமும் இளமையும் சரீரமும் நிலைத்திருக்கக்கூடியவை அல்ல. ஆனால் நாமோ அவற்றை என்றென்றும் அழியாது என்று கருதி உலகியலில் சிக்கிக் கொள்கிறோம். அது நம் அறியாமை. ஐயனே, உலக வாழ்வு என்னும் கடலில் நான் அகப்பட்டேன். பொருள்களின் மீது வைத்த பற்று உன்னாலன்றோ நீங்கியது? எனக்கு ஞானம் என்னும் ஒளியை வழங்கியதோடு என்னையே உனக்கு சொந்தமாக்கிக் கொண்டாய். இதைவிட அற்புதம் வேறு எது என்று அற்புதப்பத்து பதிகத்தில் வியக்கின்றார் மாணிக்கவாசகர். அற்புதம் என்றால் நாம் எதிர்பாராத ஒன்று நிகழும்போது அடையும் வியப்பு. இங்கு மாணிக்கவாசகருக்கு நிகழ்ந்த அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு நாட்டின் அமைச்சராக சகல செல்வங்களோடும் அதிகாரத்தோடும் வாழ்ந்த ஒருவரை இறைவன் தன்பால் ஈர்த்து தன் திருவடிகளில் அடைக்கலமாக்கிக் கொண்டதுதான் அந்த பேரற்புதம். சரணாகதி என்பது வெறும் பிரார்த்தனை அல்ல. அது தன்னலத்தையும் நான் எனது என்ற அகந்தையையும் இறைவனின் திருவடியில் முற்றிலுமாக ஒப்படைப்பதாகும். திருப்பெருந்துறையில் இறைவன் குருவாக வந்து காட்சி கொடுத்து தம்மை ஆட்கொண்ட அந்த பேரருளை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து பாடுகின்றார் மாணிக்கவாசகர். இன்றைய காலகட்டத்தில் நாம் சிறு சிறு சாதனைகளுக்கே நான் செய்தேன், என்னால் முடிந்தது என்று அகந்தை கொள்கிறோம். ஆனால் நம் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் நமக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளும் இறைவனின் அருளால் நிகழ்பவை என்பதை உணர்வதே உண்மை ஞானம். வாழ்க்கையில் கவலைகளும் தோல்விகளும் வரும்போது எல்லாம் என் கைமீறி போய்விட்டது என்று கலங்காமல், இறைவா, எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்று சரணடையும் போது நம் மனபாரங்கள் அனைத்தும் இறங்கிவிடுகின்றன. அவ்வாறு சரணடையும் பக்தனுக்கு இறைவன் தன் அருளை அள்ளிக் கொடுப்பதுதான் மிகப்பெரிய அற்புதம். நாம் இறைவனிடம் அடைக்கலமாகும்போது நம் வாழ்வில் இறைவன் அற்புதமானவன் ஆகின்றான்.
1: இதுவரை திருவாசகத்தில் சரணாகதி உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் கி. சுதாதேவி அவர்கள். நிறைவு பெற்றது இலக்கியச் சோலை.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என். சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அவங்க? உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவர்கள். ஆமாங்க, இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திக்க போறோம். அவங்கள வரவேற்போமா? வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கம் மேடம், நான் அமிர்த பிரியா, காவல் உதவி ஆய்வாளர், கோயம்புத்தூர் மாவட்டம்.
0: ஓகே, உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நீங்க வந்து சிங்கப்பெண் படையில இருக்கீங்க. அந்த சிங்கப்பெண் படையினருக்கான உடையோலே வந்திருக்கீங்க, யூனிஃபார்ம்ல. இந்த நிகழ்ச்சியின் பேருமே சிங்கப்பெண்ணே தான். ஸோ சிங்கப்பெண்ணே நிகழ்ச்சியில முதன்முறையா ஒரு நிஜமான சிங்கப்பெண்ணே படையில இருக்கக்கூடிய அதிகாரியை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடம், நீங்க காவல்துறையில இணைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு?
1: நான் காவல்துறையில 2021 வருஷம் இணைஞ்சுங்க. இதோட 5வது வருடம், 5வது வருடம் முடிவடைய போகுது.
0: உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உங்க சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானா?
1: இல்லைங்க, நான் என்னோட சொந்த ஊரே திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டந்தத்துறை மட்டம், ரெட்டியபட்டி கிராமம்.
0: படிச்சதெல்லாம்
1: படிச்சது நான் 7th வரைக்கும் ரெட்டியபட்டி கிராமத்துல தான் படிச்சேன். 7th 8th இருந்து 12th வரைக்கும் JRC ஹையர் செகண்டரி ஸ்கூல், கொத்தையம், பழனி வட்டம்.
0: ஓகே,
1: அங்கே படித்தேங்க. 12th முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப்பே எடுக்கணுன்றாங்க, காந்தி கிராம் ரூரல் யூனிவர்சிட்டி திண்டுக்கல்ல படித்தேன்.
0: ஓகே, என்ன மேஜர்?
1: கெமிஸ்ட்ரி மேஜர். அது முடிச்சதுக்கப்புறம் போட்டித் தேர்வில் ஒரு ஆர்வம் இருந்ததுங்க.
0: சரி,
1: அதனால போட்டித் தேர்வுக்கு படிக்கலான்னு முடிவு பண்ணேன். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே அப்போவே போட்டித் தேர்வை பற்றி ஒரு அறிமுகம் கிடச்சிது. அப்போது காந்தி கிராம் இன்ஸ்டியூட்லேயும் வீக்கெண்டில் போட்டித் தேர்வுக்காக வகுப்பு எடுப்பாங்க. யாராவது ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற யாராவது விருப்பம் உள்ளவங்க எடுப்பாங்க. நம்மளும் அது எந்த வித கட்டணம் கிடையாது, இலவசமாக தான் போகிறது. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், இலவசமாக போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட அறிமுகம் கிடச்சிது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு 5வகுப்பு படிக்கும்போது 5வகுப்பு தலைமை ஆசிரியர் மூலமா நூலகத்துக்கு போகிறது நான் இன்ட்ரெஸ்டாக வளர்த்துக்கிட்டேங்க. ஸோ அப்பத்துலேருந்து நூலகம் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும்.
0: ஆக்சுவலாக காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நூலகத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு அதிசயமான விஷயமா மாறி போயிட்ட காலம் இது.
1: இப்போ அது ரொம்ப அரிதா இருக்குதுங்க. நான் இருக்கிறப்போ 2013-16 காலகட்டத்தில் தான் நான் என்னுடைய கல்லூரி பருவம். அப்ப இருக்கும்போதும் நூலகத்துக்கு போறது அதிசயமா தான் இருக்கும்.
0: ஆமா,
1: நூலகம் போறியா, லைப்ரரிக்குலாம் யாரு போவா, இந்த மாதிரிதான் கேட்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் 5வகுப்புல இருந்தே படிச்சதுனால புராண கதைகள் படிக்கிறது அப்போ இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வர வர காலேஜுக்கு போகும்போதெல்லாம் இங்கிலீஷ் அதிகமா படிக்கணும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சதுனால எனக்கு இங்கிலீஷோடைய டச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஃப்ளூயன்சி ரொம்பவே கம்மி. அப்படிங்கும் போது படிக்க படிக்க தான் நமக்கு ஃப்ளூயன்சி வரும் அப்படின்னு சொல்ல சொல்ல, சின்ன சின்னதாக புக்ஸ், இங்கிலீஷில் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். அப்போது கல்லூரி பருவத்தில் கிடைச்ச சில நண்பர்கள் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஊக்கமளிச்சாங்க. அவங்க

0: அப்புறம் நிறைய படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த நூலகத்துக்கு போனாலே படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அமைவாங்க இல்லைங்களா?
1: கரெக்ட்.
0: அது மூலியமா பக்கத்து இதுல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அக்ரி டிபார்ட்மெண்ட் மெயினா,
1: சரி,
0: அக்ரில இருந்தவங்க ஒரு நாலு பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதுனால அவங்க பக்கத்து ரூமே வந்தாங்க. அதன் மூலியமா இன்னும் ரொம்ப நெருங்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா புத்தகங்களும் என்கிட்ட இருக்கும்.
1: சரி, அதாவது ஒரு கவிதை ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, உன்னோட நண்பர்களை பற்றி சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்க நண்பர்கள் நீங்க யாருன்னு சொல்லிட்டாங்க.
0: கண்டிப்பா மேம், அதன் மூலியமா புத்தகங்கள் படிக்கிற இது கிடைச்சது. ஸோ நூலகத்துக்கு போகும்போது தான் எனக்கு போட்டித் தேர்வும் அறிமுகமாச்சு. ஸோ அது மூலியமா போட்டித் தேர்வுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுங்க. அப்புறம் இது நேரம் போட்டித் தேர்வுக்குள்ள போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும், கண்டிப்பா ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி எடுத்து ஒரு அகாடமி மாதிரி எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணி படிச்சாதான் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்கு அட்வைஸ் வந்ததுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கே நல்லா இருக்கணும்னு தேடும் போது நான் தூத்துக்குடிக்கு போயிருந்தேன்.
1: சரி,
0: என்னோட நானும் என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்டின் ஒரு பொண்ணும். அப்போ நான் அங்கிருந்து தான் என்னுடைய போட்டித் தேர்வை வந்து ஆரம்பித்தேன்.
1: ஓ சரி சரி. போட்டித் தேர்வுன்னா ஜென்ரலாக எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி நோக்கி போவாங்க.
0: ஆனால்
1: நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்திருக்கீங்க, அதுக்கு தனி போட்டித் தேர்வு தானே?
0: நிறைய விஷயங்களுக்கு போட்டித் தேர்வுன்றத தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட நிறைய பேர்த்துக்கு 90% பேர்த்துக்கு டிஎன்பிஎஸ்சியோட நிறுத்தியிருந்தது. நான் படித்த காலகட்டமும் அப்படிதான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் தேர்ட் இயர் படிக்கும்போது அவங்க காலேஜுக்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க இல்லைங்களா, இது மாதிரி ஒரு பேங்க் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அவங்க மூலியமா எனக்கு பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது.
1: சரி,
0: எனக்கு அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் இருக்கும், டிஎன்பிஎஸ்சியவே ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கணும், இது படிக்கலாமே அப்படின்னு இருக்கப்போ பேங்கிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நான் பேங்கிங் படிக்கலாம்னு முடிவெடுத்தேன்.
1: சரி,
0: ஆனால் அது கடைசியாக இங்கே வந்து முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் பேங்கிங்க்கு படிச்சிருக்க முடிவே எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு தமிழ் பிடிக்கும், இருந்தாலும் பேங்கிங் எனக்கு அப்போதைக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுனால சரி பேங்கிங் படிக்கலான்னு. ஐபிபிஎஸ்னு சொல்லுவாங்க, அது ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம். ஸோ ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கு தான் எடுத்து படித்தேன். இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தேன். அப்போது நான் தூத்துக்குடியில் தனியார் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது இந்த மாதிரி நான் ஐபிபிஎஸ்ல நல்ல மார்க் எடுக்கிறேன், அதில் மூணு லெவல் உண்டு, மூணு லெவலையுமே கிராஸ் பண்ணி ஃபைனலில் போய் ஃபெயில் ஆவேன்.
1: ஓ சரி.
0: அதில் ப்ரிலிம்ஸ் இருக்குது, முதன்மை தேர்வு, மெயின்ஸ் இருக்குது, அந்த மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ இருக்கும். இந்த மெயின்ஸையும் இன்டர்வியூவும் செப்பரேட் பண்ணி ரெண்டுத்தையும் கலந்து ஃபைனல் மார்க் லிஸ்ட் ஒன்று விடுவாங்க. அந்த ஃபைனல் மார்க் லிஸ்ட்ல ஹாஃப் மார்க் முக்கால் மார்க்ல இப்படியே போயிடும். ஸோ ரெண்டு முறை அந்த மாதிரி ஃபெயில் ஆனேன். ஸோ கடைசியாக போய் அந்த லெவலுக்கு போனதுனால அந்த இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணாங்கன்னா என்னையவே டியூட்டராக போட்டாங்க. ஸோ டியூட்டராக இருக்கும்போது தான் தெரிஞ்சது, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நாம ஏன் பேங்கிங்லேயே இருக்கணும், நம்ம வேற எக்ஸாமையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு 2019 தான் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் கால் ஃபர் வருதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நான் சரி ஆஃபீஸர் லெவலில் ஏதாவது ட்ரை பண்ணுவோம், கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணேன்.
1: தனி எக்ஸாம் இல்லையா யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு?
0: யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு தனி எக்ஸாம். ஆனால் என்னுடைய ஃபீல்டு நான் அங்கே வகுப்பு எடுக்கும்போது என்ன எடுத்தேன்னா ஜென்ரல் நாலேஜ் எடுப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. நான் எதையுமே ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் புத்தகங்களை வச்சு படிக்கலை, நியூஸ் பேப்பர் தான் என்னுடைய எல்லா புக்குமே மொத்தமும். ஜிகே அப்படின்னா ஜென்ரல் நாலேஜுக்கு மொத்தமும் எனக்கு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் புக்கு. இந்த நாலு பேப்பரையும் படிச்சு இந்த நாலு பேப்பருக்கு உண்டான கிளாஸ் தான் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுப்பேன்.
1: சரி.
0: ஸோ படிக்கும் போதே வரலாறு தெரிஞ்சு படிப்பேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்திய பிரதமர் சீனாக்கு போயிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போயிருக்காங்களா, எப்பெல்லாம் போயிருக்காங்க,
1: சரி
0: என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க போயிருக்காங்க, ஒவ்வொரு தடவையும் போகும்போது என்ன மாதிரியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடத்தியிருக்காங்க, இந்த மாதிரி படிப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வரும்போது இந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் புக் எடுத்து படிக்கல, தெரிஞ்சதை வச்சே தான் நான் எழுதினேன். இதுல ரெண்டு பிரிவு இருக்குதுங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல எக்ஸாமுக்கு வந்து, ஜிகே ஒன்று இருக்கு, சைக்காலஜி ஒன்று இருக்கு. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கில் முழுக்க முழுக்க சைக்காலஜி தான் மேக்ஸ். மேக்ஸ் இருக்கும், சைக்காலஜின்னு தனி பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், இந்த மூணு பேப்பர் தான் பேங்கிங்கில் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு இதில் ஹெல்ப் ஆச்சு. சைக்காலஜிக்கு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஜிகேக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் வச்சு எனக்கு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு.
1: ஓகே. எனக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு பழமொழி தோணுது, தென்னமரத்தில் தேல் கொட்டினா பனைமரத்தில் நெறி கட்டும்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணது இதுக்கு ரொம்ப ஈஸியாக
0: அமைஞ்சது.
2: சிங்கப்பெண்ணே.

0: காலகட்டம்.
1: ஓகே.
0: ஸோ கொரோனா வரும்போது 2019 செப்டம்பர், 2020 ஜனவரியில் தான் நான் எக்ஸாம் எழுதுறேன்,
1: ஓஹோ
0: யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம். 2019லயே சீனால கொரோனா ரொம்பவே ஃபுல் ஃபிளெஜ் ஆயிடுச்சு.
1: நவம்பர்லயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க,
0: நவம்பர்லயே இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இது லாக்டவுன்
1: லாக்டவுன்.
0: ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நவம்பர்லேயே நான் வீட்டுக்கு வந்துடுறேன்.
1: சரி,
0: ஏன்னா நம்ம இந்தியாலேயும் அங்கங்கே டெல்லியிலலாம் லாக்டவுன் போடுறாங்க. ஸோ சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் லாக்டவுன் போடுறாங்க, மாஸ்க் கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இன்னொரு விஷயம், படிக்கவும் முடியல, கிளாஸ் எடுத்துக்கிட்டே என்னால் என்னோட படிப்பை தொடர முடியல. எனக்கான நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, கிளாஸ் எடுக்கவே அதிகமான நேரம் செலவாயிட்டு இருக்கு. அதனுக்கு அந்த காரணத்தினாலேயும் நான் வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் நம்ம நாட்டில் போடுறாங்க, ஐ திங்க் மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி 2020. அதுக்கப்புறம் எக்ஸாமே என்னால் போக முடியல, வெளியவே போக முடியல. ஏன்னா நமது கிராமங்கிறதுனால கிராமத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், கிராமத்தை விட்டே வெளியே போக முடியாது.
1: ஆமாம்.
0: ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது TN USRB மட்டும்தான் என்னால் வெளியே போய் எழுதின ஒரே ஒரு எக்ஸாம்.
1: ஓஹோ, சரி.
0: அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமே என்னால் எழுத முடியல, வெளியே போகவே முடியாத காரணத்தினால. ஆனால் இது வந்து நான் எழுத எழுத பாஸ் ஆகிட்டே வந்தது.
1: இதுலேயும் லெவல் எல்லாம் உண்டா?
0: லெவல் இருக்குதுங்க. நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸுக்குனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு தனி ஒரு லெவல் இருக்கும்.
1: சரி.
0: ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆனால் ஃபிசிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆனால் இன்டர்வியூ, இன்டர்வியூல பாஸ் ஆனாதான் ஒர்க். அதுலயும் சர்டிபிகேட் இருக்கு, இன்டர்வியூலயும் இன்டர்வியூக்கு முன்னாடியே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. சர்டிபிகேட்டுக்கு வந்து NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் லெவல்ல ஃபார்ம் பி, ஃபார்ம் ஏ இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தனியா மார்க் இருக்கு.
1: சோ அது ஸ்போர்ட்ஸ் அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் எல்லாமே இன்க்ளூடட், அதுல
0: எல்லாமே இன்க்ளூடட் ஆகும்.
1: சரி சரி.
0: அதுல ஒரு குறிப்பிட்ட லெவலான சர்டிபிகேட்ஸ்க்கு குறிப்பிட்ட லெவல் மார்க் இருக்குது.
1: ஓகே. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தீங்களா?
0: நான் ஸ்கூல் லெவல்ல தான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன். அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஜோனல் லெவல்ல பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு சர்டிபிகேட்ஸ் இருந்தது. நான் கபடியில இருந்தேன், அத்லெட்ல ஆல்ரவுண்டர்ல இருந்தேன், எல்லா அத்லெட்ல இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருந்தேன்.
1: சரி சரி.
0: இப்போ டிஸ்க் த்ரோலையும் இதுல 400 மீட்டர்லயும் எனக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் இருந்தது.
1: சரி.
0: ஆனாலும் அது உதவாத காரணம் என்னன்னா, ஒரு சர்டிபிகேட், ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஒரு வேலைக்கு எடுத்துக்கணும்னா 5 வருஷம் வரைக்கும் தான் அதுக்கு வேலிட்.
1: ஓ, 5 வருஷத்துக்குள்ள வாங்கிருக்கணும். ஓ சரி சரி.
0: அந்த 5 வருஷம் வேலிட் முடிஞ்சதுன்னா அது வேலிட் இல்ல, சர்டிபிகேட் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு என்கிட்ட இருந்த எந்த சர்டிபிகேட்டுமே உதவாகரையா போயிடுச்சு.
1: ஓஹோ சரி. ஏன்னா நீங்க 5 வருஷம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வேலையில ப்ரிப்பரேஷன் இருந்தீங்க, டோட்டலா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க,
0: வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அது 5 வருஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க.
1: சரி சரி.
0: அதனால அது சர்டிபிகேட்ஸ் எதுவுமே என்னால வச்சுக்க முடியல. ரிட்டன் டெஸ்ட்ல எடுத்த மார்க், அடுத்து பிசிக்கல்ல எடுத்த மார்க், இன்டர்வியூல எடுத்த மார்க், இது மூணு தான் எனக்கு உதவுச்சு. 100க்கு 95க்கு தான் நான் மார்க் எடுத்திருந்தேன். 5 மார்க் சர்டிபிகேட்டுக்கு மட்டும் இருக்கும்.
1: ஓ, அந்த 5 மார்க் கிடைக்கல.
0: அந்த 5 மார்க் எனக்கு முழுசாமே கிடைக்காது.
1: ஓஹோ சரி சரி.
0: அந்த மாதிரிங்க. சோ 95க்கு எடுத்த மார்க்ல தான் நான் பாஸ் ஆகி வேலைக்கு வந்தேன்.
1: வெரி குட், வெரி குட். இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட TNPSC அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்ல இதுல
0: பாடத்திட்டம் எல்லாமே TNPSC அதே பாடத்திட்டம் தான்?
1: ஓகே. இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னா என்னெல்லாம் பார்ப்பாங்க மேடம்?
0: ஃபர்ஸ்ட் ஓட்டம் இருக்கும், 1500 மீட்டர் இன்சியலாக 1500 மீட்டர் ஓடணும். அதுக்கு அடுத்தது 100 மீட்டரா 200 மீட்டரான்னு ஒரு சாய்ஸ் இருக்கு, அதுக்கு குறிப்பிட்ட கால நேரம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க ஓடுனா 100 மீட்டர்ல ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள ஓடுனா அதுக்குண்டான மார்க், சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் ரெண்டு இருக்கு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மென்னுக்கும் உமனுக்கும் தனித்தனியா இருக்குதுங்க மேம். இப்போ மென் ஈவெண்ட்ஸ்ல ரோப் கிளைம்பிங் இருக்கு, கயிறு ஏறுதல் இருக்கு.
1: சரி.
0: ஓட்டத்துல வந்து லாங் ஜம்ப் இருக்கு, ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர் 200 மீட்டர் இருக்கு. ஹை ஜம்ப் இருக்கு, உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம், கயிறு ஏறுதல், இது 4 இருக்கு. கயிறு ஏறுதல் எல்லாருமே கட்டாயமா செய்யணும். ஆனா ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டரா 400 மீட்டரா அப்படிங்கறத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்.
1: ஓ சரி.
0: இப்ப நான் இறங்குறேன் அப்படின்னு நான் ஓட போறேன்னா, நான் 100 மீட்டர் ஓடணும்னா 400 மீட்டர் ஓடணும்னா நானே முடிவு பண்ணி சொல்லிக்கலாம்.
1: ஏதோ ஒன்று ஓடணும்,
0: ஏதாவது ஒன்று ஓடினா போதும். அதே மாதிரி உயரம் தாண்டுதலும் நீளம் தாண்டுதலும் நான் முடிவு பண்ணிக்கலாம். நீளம் தாண்டணுமா உயரம் தாண்டணுமா அப்படின்னு
1: நம்ம எதுல கம்ஃபர்டபுளா
0: இருக்குமோ அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ கயிறு ஏறுதலுக்கு 5 மீட்டர் அல்லது 6 மீட்டர் ஏறணும், இது குவாலிஃபிகேஷன், அதாவது ஸ்டார்னு சொல்ற மார்க் எடுக்கிறதுக்காக.
1: சரி.
0: 5 மீட்டர் ஏறணும் இல்ல 6 மீட்டர் ஏறணும். அதே மாதிரி நீளம் தாண்டுதல்லையும் 3.80 மீட்டர் தாண்டணும், இல்லைன்னா 4.50 மீட்டர் தாண்டணும்.
1: ஓஹோ.
0: இது இப்படி தாண்டினாதான் மார்க், இல்லைன்னா அது மார்க் அவங்களுக்கு மார்க் கிடையாது.
1: சரி.
0: அதே மாதிரி உயரம் தாண்டுதலில் 1.20 மீட்டர் தாண்டணும், இல்லைன்னா 1.40 மீட்டர் தாண்டணும். அதாவது 1.20 மீட்டர், அதாவது ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த குறைவான அளவு சிங்கிள் ஸ்டார் சொல்லுவாங்க, முழு முழையாக தாண்டணும்னா டபுள் ஸ்டார் சொல்லுவாங்க. முழு மார்க் 5 மார்க்.
1: சரி.
0: மொத்தம் 3 ஈவெண்ட்டு, 3 ஈவெண்ட்டுக்கு சேர்ந்து மொத்தம் 15 மார்க். பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் மொத்தம் 15 மார்க்.

0: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவர்கள்.
2: நீங்க வந்து 2021 ஜாயின் பண்ணேன்னு சொன்னீங்க, அப்போ ஒரு 2020 அந்த வாக்குல தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா?
3: கொரோனா வந்தது.

0: இருக்கும்.
1: ஓகே.
0: இதே மாதிரி விமன் மகளிருக்கு எப்படின்னா லாங் ஜம்ப் இருக்கும், ஷார்ட் புட் இருக்கும், பால் த்ரோவிங் கிரிக்கெட் பால் த்ரோவிங் இருக்கும், 100 மீட்டர் ஆர் 200 மீட்டர் இருக்கும். இதில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான அளவாக இருக்கும். இப்போ லாங் ஜம்ப் நீளம் தாண்டுதல்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், 3 மீட்டர்னா 3.25 மீட்டர் தாண்டணும்.
1: சரி,
0: 3 மீட்டர்னா சிங்கிள் ஸ்டார், 3.25 மீட்டருங்கிறப்ப டபுள் ஸ்டார் ஃபுல் மார்க். அதே மாதிரி ஷார்ட் புட் குண்டு எறிதலில் 4.5 மீட்ரு எரியணும், இது சிங்கிள் ஸ்டார். 5.50 மீட்ரு எரிஞ்சோம்னா அது டபுள் ஸ்டார் ஃபுல் மார்க். அதே மாதிரி பால் த்ரோ கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணணும், 17 மீட்ரு பால் த்ரோ பண்ணோம்னா சிங்கிள் ஸ்டார், 24 மீட்ரு பால் த்ரோ பண்ணோம்னா ஃபுல் ஸ்டார் டபுள் ஸ்டார் வரும் ஃபுல் மார்க். அதே மாதிரி இல்லை ஓட்டத்துலேயும் 100 மீட்ரு இருக்குது, 200 மீட்ரு இருக்குது. 100 மீட்ருக்கு 17.50 செகண்ட்ஸ் ஓடணும், அது இல்லை ஃபுல் மார்க் வாங்கணும்னா 15.50 செகண்டில் ஓடணும்.
1: அந்த 100 மீட்ரை வந்து 15 செகண்டில்
0: கடந்துடணும். அதே 200 மீட்ரு எடுத்துட்டோம்னா 38 செகண்ட்ஸில் கடக்கணும், இது சிங்கிள் ஸ்டாருக்கு. 33 செகண்ட்ல கடந்தோம்னா டபுள் ஸ்டார், இது விமன் என்ன.
1: அப்ப நம்ம வந்து இந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் போது இப்ப யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் வரப்போறோம்னா இதுக்கெல்லாமும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும்.
0: கண்டிப்பா மேம்,
1: ட்ரைனிங் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது
0: இல்லையா.
2: சிங்கப்பெண்ணே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்றைய வசந்த இல்லத்தில் காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?
1: இது மாதிரி இருக்குன்றதுனாலதான் இப்போ ரீசெண்டா ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க மேம். அதாவது ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிசிக்கல் டெஸ்ட்ல உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீங்க அதாவது இதுல இப்போ நாங்க போனப்போ 2021 நாங்க போனப்போ

0: இப்போ நான் சொன்னபடி மார்க் எடுக்கல அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு,
1: பாஸ் கிடையாது,
0: பாஸ் கிடையாது, பிசிக்கல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கு மேல அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஆனா இப்போ அதை மாற்றிருக்காங்க. எப்படின்னா நீங்க பிசிக்கல்ல, பிசிக்கல் எஃபிசியன்சில மார்க்கே எடுக்கலனாலும், சிங்கிள் ஸ்டார் கூட போட்டு ஒரு மார்க் கூட எடுக்கலனாலும் நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட மாட்டீங்க. அடுத்து குவாலிஃபைடு தான்.
1: சரி,
0: நீங்க ஃபைனலா போய் மொத்தமா பாக்குறப்போ குவாலிஃபைட்னா குவாலிஃபைட், டிஸ்குவாலிஃபைட்னா டிஸ்குவாலிஃபைட், அந்த மாதிரி வந்துட்டாங்க மேம். இப்போ அந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க.
1: நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஆனா கடைசி ஃபைனலா டிசைட் பண்ணும்போது மொத்த மார்க்கையும் கணக்குல
0: எடுத்துப்பாங்க. இப்போ ரிட்டன் டெஸ்ட்ல 70 மார்க் எடுப்போம் மேம். 70 மார்க்கு தான் ரிட்டன் டெஸ்டோடைய ரிசல்ட் விடுவாங்க. ஸோ ரிசல்ட்ல 70 மார்க்கு உண்டான மார்க் தான் நம்ம எடுத்திருப்போம். அடுத்தது 15 மார்க் பிசிக்கல் டெஸ்ட்ல. பிசிக்கல் டெஸ்ட் இப்போ 85 மார்க் வந்துடும். 85 மார்க்ல எவ்வளவு எடுத்தாலுமே அது அவ்வளவுதான், நீங்க இந்த இடத்துல டிஸ்குவாலிஃபைடு பண்ணப்பட மாட்டீங்க.
1: அந்த ரேங்கிங் 1 2 3
0: ரேங்கிங்ல மட்டும் நீங்க முன்னாடி பின்னாடி மாறுவீங்க. அடுத்து மீதி அவர் 5 மார்க் சர்டிபிகேட்ஸ்க்கு வரும். சர்டிபிகேட்ஸ் இருந்தா உங்களுக்கு மார்க், சர்டிபிகேட் எதுவும் இல்லை அப்படின்றப்போ அந்த 5 மார்க்லேயும் உங்களுக்கு மார்க் கிடையாது. அடுத்து 10 மார்க்கு இன்டர்வியூக்கு வரும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த 10 மார்க் உண்டான மார்க் வரும். ஸோ மொத்தமாக 100 மார்க்கை கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் ரிசல்ட்னு ஒன்று விடுறப்போ நீங்கள் குவாலிஃபைடு ஆச்சுன்னா குவாலிஃபைட், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை. ஏன் இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா மேம், ரிட்டன் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, பட் ஃபிசிக்கலில் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க.
1: சில பேர் ஃபிசிக்கல் நல்லா பண்ணியிருப்பாங்க, ரிட்டனில்
0: ஃபெயில் ஆவாங்க. பட் இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தினால அவங்க ஃபெயில் ஆகி வரக்கூடாது. ரிட்டன் டெஸ்ட்டோட மார்க்கை அப்படியே கொண்டு வந்து இன்டர்வியூ மார்க்கும் அவங்களுக்கு மேட்ச் ஆகும்போது அவங்க 100 மார்க்குக்கு வர்ற கட் ஆஃபில் பாஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்கள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்திருக்குது மேம்.
1: ஓகே, இன்டர்வியூவில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க மேம்?
0: அது நம்ம நார்மல் இன்டர்வியூ மாதிரி தாங்க மேம். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதோடைய க்வெஸ்சன் தான் வரும் மேம்.
1: ஓஹோ,
0: இப்போது முதன் முறையாக நான் உங்களை இப்போ நானே உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து உட்காந்த உடனே உங்கள் பேரை கேட்பேன், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பேன். இப்போ நீங்கள் ஊரை சொல்வீங்க, உங்களோட ஊரை பற்றி எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பேன். அதை பத்தி சொல்லும் போது நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லுவீங்க. ஸோ அதை நான் எடுத்து அப்படியே கேட்பேன். இப்போ இன்டர்வியூல உங்களோட ஆளுமை திறன் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே, கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றோம், நம்மளை நாம எப்படி வெளிப்படுத்திக்கிறோம்,
0: ப்ரெசன்டேஷன், நம்மளை எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்றோம், நம்மளோட ஆளுமை எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஒரு கேள்வி எதிர்கொள்றோம்.
1: ஓகே,
0: இந்த மாதிரி தான்
1: சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி பிசிக்கல் டெஸ்ட் இந்த மூணையும் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிறதே ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: பெரிய விஷயம்.
1: இது வந்து எவ்வளோ தடவை நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா?
0: இருக்கு மேம், வயசு குவாலிஃபிகேஷன் இருக்கு.
1: இல்ல இத்தனை தடவை அட்டன் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கா? இல்ல லைக் நமக்கு சப்போஸ் நம்ம ஏர்லி ஏஜ்ல 21 வயசுலயே ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ 35 வரைக்கும் எத்தனை தடவை வேணா அட்டன்
0: பண்ணிக்கலாம்
1: அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்?
0: யூபிஎஸ்சி மாதிரி நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சில வந்து 7 times 8 times 10 times இந்த மாதிரி இருக்கும். ஆனா தமிழ்நாடு இதுல பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் இத்தனை முறை எழுதுனா உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க மேம். இத்தனை வயது வரை எழுதலாம்,
1: வயது வரைக்கும் எழுதலாம்.
0: வயதுதான் இதுல சீலிங் லிமிட்.
1: ஓகே, முன்னாடியே நம்ம பேசின மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு வந்து நம்ம இதை பத்தி பெருசா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமும் காட்டுறது இல்ல, அதை பற்றி தெரியவும் தெரியாது. உள்ள என்னெல்லாம் இது இருக்கு, ஒரு போலீஸ்குள்ள என்டர் ஆனோம்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். உங்க வீட்டில் வந்து முன்னாடி யாராவது போலீஸ் இதில் இருந்திருக்காங்களா, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல, இல்லை நீங்க தான் ஃபர்ஸ்டா?
0: எனது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பட்டதாரியே முதல் பட்டதாரி நான் தான் மேம்.
1: ஓ சரி சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன்.
0: என்னோட குடும்பத்தில் அப்பா அம்மா விவசாய குடும்பம் தான், எனக்கு தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் படித்தோம், அப்பா அம்மா படிக்கல.
1: சரி,
0: அடுத்தது எங்க அப்பா அம்மாவோடைய ரிலேட்டிவ் அப்பாவோடைய கூட பிறந்தவங்களும் நல்லா படிக்க வச்சாங்க. என்னோட கசின்ஸ் எல்லாருமே நல்லா படிச்சாங்க, அம்மாவோட சைட்லயும் நல்லா படிக்க வச்சாங்க. சோ அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலியிலயுமே படிக்க வைக்கல. நாங்க தான் முதல் தலைமுறையா படிச்சு பட்டதாரிகள் ஆகிறோம்.
1: சூப்பர். நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வர போறேன்னு சொன்னோடனே எப்படி இருந்தது ரியாக்ஷன்?
0: எல்லாருக்கும் மாதிரி தான், பொதுமக்கள் மாதிரி தான். எங்க அப்பா அம்மாவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் பத்தி தெரியாது, வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஸ்டேஷன் பக்கம் போனதே கிடையாது.
1: கரெக்ட்.
0: நம்ம போட்டு ஸ்டேஷன்ல
1: போயிடக்கூடாதுங்கிறது பெரிய லட்சியமாவே இருக்கும் நிறைய பேர்.
0: போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனா அது மிகப்பெரிய அவமானம், கௌரவ குறைச்சா நினைச்ச ஒரு குடும்பம் தான் எங்க குடும்பமும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் காவல்துறைக்கு டெய்லி ஒரு ஸ்டேஷனுக்கு டெய்லி போகக்கூடிய ஒரு ஆளா மாற போறேங்கிறப்போ அவங்களுக்கு சுத்தமாவே விருப்பம் கிடையாதுங்க. இதை பத்தி எடுத்து சொல்றதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க சுத்து வட்டாரத்துல ஒன்னோ ரெண்டோ தான் காவல்துறையில இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களும் அந்த லெவல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க பொண்ணை காவல்துறைக்கு அனுப்புங்க, நல்லபடியாக இருப்பாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு

0: சிறப்பு சிரமித்து அவங்க சொல்லணும்னு அவங்க விரும்பலை. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நானே தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது.
1: சரி, பண்ண முடிஞ்சுதா? ஈஸியா?
0: ரொம்ப கஷ்டம்தான். இதில் இன்னொரு விஷயம், சம்பவமும் ஒன்று நடந்தது.
1: ஆ, சொல்லுங்க.
0: நான் இதில் ட்ரைனிங்கில் சேரும்போது, ட்ரைனிங்கில் சேர்ந்த மூணாவது மாதமே காலை உடைச்சிக்கிட்டேன்.
1: அடடா.
0: அது ஒரு ட்ரைனிங்குள்ளே வந்து நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய கவனச்சிதறல் தான். குழி இருந்தது, அதை பார்க்காமலே ஓடிடுறோம்.
1: சரி,
0: ஓடும்போது காலை வச்ச உடனே ஜவ்வு கிழிஞ்சிருது.
1: ஓ, சரி.
0: ஸோ அது பார்க்கும்போது நான், எனக்கு என்னன்னா, அம்மா அப்பா வந்து வேலைக்கு நம்மளை விடுறதுக்கே இவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் வீட்டுக்கு போயிட்டோம்னா இதுதான் சான்ஸ்ன்னு நம்மளை அப்படியே வீட்லேயே வச்சுக்குவாங்க. ஸோ நம்ம எப்படிடா சொல்றதுன்ற மாதிரி ஒரு ஹெசிடேஷன்லேயே இருந்தேன்.
1: சரி,
0: அதே மாதிரி காவல்துறையில ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பயிற்சிங்கும் போது ரொம்ப கண்டிஷனோட பயங்கர கண்டிஷன் கடுமையான பயிற்சியாக தான் இருக்கும். காவல்துறை பயிற்சிங்கும் போதே அது கடுமையான பயிற்சி தான். எல்லாருக்குமே, வெளியே பொதுமக்களுக்குமே அது தெரியும். காவல்துறை போலீஸ்
1: நிறைய பார்த்திருக்கோம்,
0: சினிமாலையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல நான் இந்த மாதிரி ஆனதுனால வீட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சர்ஜரி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ சர்ஜரி முடிச்சு நான் வீட்டில் ஒரு 3 மாசத்துக்கு மேல ஓய்வு நிலையில இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்பவே எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலை சரியில்லை, நான் அப்பவே சொன்னேன், நீ இதுக்கு தேவையில்லாம வேலைக்கு போனதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: ஒரு பயம் இருக்கும் தான்.
0: கண்டிப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு. போவேண்டா, இனிமே வேலைக்கு போவேண்டா, இத்தோடி இப்படியே விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் உடம்பு சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் ட்ரைனிங் முடிச்சு நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 மாசம் நான் வீட்டில் ஓய்வில் இருந்தேன். இப்போ மெடிக்கல் லீவ்ல இருந்தேன். அதை முடிச்சுட்டு காலை சரி பண்ணிட்டு அடுத்து ட்ரைனிங் முடிச்சு வெளியே வந்தேன். ஸோ இப்போ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா அந்த சமயத்துல சுத்து வட்டாரத்தில் இருக்கிற யாருக்குமே காவல்துறையை பற்றி தெரியாது. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அம்மா அப்பாவை ரொம்ப கவலைக்கு ஆளாக்குச்சு. ரெண்டு பேருமே
1: உங்க மேல உள்ள கவலை தான் இல்லையா?
0: என் மேல உள்ள கவலை தான் அது. அது அப்சல்யூட்டா சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க ரொம்ப பயந்தாங்க. மற்றவங்களும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ விவரம் சொல்லவோ யாரும் கிடையாது. அதுவும் ஒரு காரணம்.
1: கரெக்ட்.
0: இது தான் இப்படித்தான்
1: அறியாமை போக்கும் விதம் தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் நிகழ்ச்சி பண்றோம்.
0: கண்டிப்பா மக்களுக்கு இது வந்து காவல்துறை வரக்கூடாத, பெண்கள் வரக்கூடாத துறையே கிடையாது. எல்லா இடத்துலயும் பெண்கள் வேலை செய்யறாங்க. காவல்துறை கண்டிப்பா பெண்கள் அதிகம் வரக்கூடிய ஒரு இடம் தான்.
1: இன்னும்
0: நிறைய வரணும். ஏன்னா சமூகத்துல பெண்கள் இல்லாத சமூகம் கிடையாது. அப்ப காவல்துறையில மட்டும் ஏன் பெண்கள் இல்லாத காவல்துறை இருக்கணும்? காவல்துறை அப்படிப்பட்ட இடமும் கிடையாது. நீங்க தாராளமா பெண்கள் அதிகமா வரலாம், வரணும். வெறுமனே உமன் எம்பவர்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட்னு வெறும் பேச்சுல மட்டும் பேசிக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தினா மட்டும் பத்தாது. இந்த மாதிரியான துறைகளையும், முக்கியமான ஒரு துறைகளையும் மகளிரோடைய ஆளுமை அதிகமா இருந்தாதான் சமூகத்துல மகளிர் மேலோங்க முடியும்.
1: சீமா, அருமையான வார்த்தைகள் சரியான நபரின் வாயிலிருந்து. நேர்களே, இதுவரை காவல் உதவி ஆய்வாளர் டி அமிர்த பிரியா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க இல்லையா? இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் புதன்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்த, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடமேட்டில் அங்கக வேளாண்மையில் இந்நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என். ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
0: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு

நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார்.
நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர்.

விட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. உங்க கூட விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கேன். இங்க நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். ஆரம்பிக்கலாமா? இஸ் லஞ்ச் டைம் கேம் ஷோல நம்ம வந்து இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல் நான் ஒரு சொல், அதாவது ஒரு எழுத்து நான் ஒரு எழுத்து நீங்க, ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், எந்த வார்த்தை வேணா எடுத்துக்கலாம். முதல் எழுத்து நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா ரெண்டாம் எழுத்தை நீங்க சொல்லணும், மூன்றாம் எழுத்தை நான் சொல்லுவேன், நான்காம் எழுத்தை நீங்க சொல்லணும். இப்படி மாறி மாறி யார் யாரில் முடியுதோ, யாருனுடைய பக்கத்தில் அந்த வார்த்தை முடியுதோ அவங்க அவுட்டு. அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல இல்லை எனக்கு தெரியலனாலும் நான் அவுட்டு. ஓகேங்களா? நம்ம விளையாட போறோம். ஸ்டார்ட் மியூசிக். இப்ப யார் லைன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மதிய வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஆலாங்காம்பு தண்ணீர்த்தரத்துல இருந்து விஜயகுமார்
1: பேசுறேன். சொல்லுங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, சொல்லுங்க பாக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஃபர்ஸ்ட் எழுத்து கு, நெடில் கு.
2: குடும்பம்.
1: ஆஹா, நீங்க வார்த்தை சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ஒரு எழுத்து நான் சொல்றேன், செகண்ட் எழுத்தை நீங்க சொல்லுங்க, எழுத்தை மட்டும் சொல்லுங்க, நான் மூன்றாம் எழுத்தை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகேவா? கு நெடில். கு நெடில்.
2: நெடில்.
1: புரியல, என்ன சொல்லிருக்கீங்க? ரெண்டாவது எழுத்து
2: கு.
1: இல்ல, நான் கூ சொல்லலைங்க, கு நெடில். எழுத்து, அதாவது அந்த வார்த்தை தரலைன்னா நீங்க அவுட். ஒத்துக்கோங்க, ஒத்துக்கோங்க. எஸ், உங்களுக்கு எழுத்து தெரில அப்படின்னா இல்ல வார்த்தை தெரிலனாலும் அவங்க அவுட். ஓகேங்களா? அடுத்ததா யாரு சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தலாம். ஹலோ, வணக்கம். கோகிலா, ஆரம்பிக்கலாமா? அதே கூ நெடில்.

0: இத்து.
1: புரியல? இத் பாத்தீங்களா, என்னோட முடிதாட்டு இருக்குதே. தூ கூத்து. ஓகேவா?
0: இத்து
1: மறுபடியுமா?
0: இத்து இத்து ரெண்டாவது எழுத்து இத்து.
1: நான் மூணாவது எழுத்து சொல்லிட்டேன்.
0: அது டூ சொன்னீங்க, இத்து சொல்லிட்டேன். நாலாவது எழுத்து
1: இத்து. மறுபடியும் ஆரம்பிக்குதா? கு இத் தூ இத்தா
0: குத்து
1: கூத்து. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்றதா எனக்கு தெரியல, நான் அவுட்
0: ஆகிக்கிறேன்.
1: வா, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். எப்படி பாத்தீங்களா, நம்மளே அவுட் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா யார், எங்க இருந்து கேட்டுலாம்? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ, நாங்க ஒரே மலையத்துல இருந்து அனலட்சுமி.
1: அனலட்சுமி, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஒரு வார்த்தையில இருக்கிற முதல் எழுத்து சொல்லுங்க பாக்கலாம். வா. இட்டு என்னோட முடியற மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. செம செம, நான் தான் அவுட் ஆயிட்டு இருக்கேன்பா. அவங்களா தப்பிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம். இதே மாதிரிதாங்க கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, அதுல முதல் எழுத்து யார் வேணா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு யார்ல முடியுதோ அவங்க தான் அவுட்டா. எனக்கு அவுட்டா, என்ன வந்து அவுட் பண்றதுக்குன்னு எல்லாம் ரெடியா இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், சேரன்மானக ராஜேஷ்.
1: ராஜேஷ் சொல்லுங்க சார். நான் ஆரம்பிக்கட்டுமா?
3: ஆரம்பிங்க.
1: வி குரில்.
3: என்னது?
1: வி வி
3: வியா?
1: ஆ
3: குரிலா?
1: ஆமா.
3: இத்
1: இத் தை.
3: முடிச்சிட்டீங்க
1: பாத்தீங்களா? எல்லாருமே பிளான் பண்ணிதான் வராங்க பாத்தீங்களா. வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம், கோவில்பாளையம் நத்தமேடு மாரணேஸ்வரம் சிவகுமார்.
1: சொல்லுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணவா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா?
4: நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கா குரில்.
4: ஆ குரில்.
1: ஆ
4: லூ லூ
1: லூவா?
4: ஆ
1: ரூ சொல்றீங்க. கா ரூ கு.
4: ஆ
1: சூப்பர், முடிச்சிட்டீங்க. சூப்பருங்க, ரொம்பவே அழகா விளையாண்டுருக்காங்க. தொடர்ந்து விளையாடலாம ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.
0: எஸ், பிஸியா இருக்கிற டைம்ல நிறைய பேர் வந்து நம்ம கூட விளையாண்டு இருக்கீங்க. நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு கண்டிப்பா தெரியும். லஞ்ச் டைம் கேம் ஷோல தான் நம்ம இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. இந்த பிஸியான டைம்லயும் நம்ம நேயர்கள் வந்து கலந்துகிட்டு அவங்களுடைய விளையாட்டை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அதாவது திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் தான் அவுட் ஆயிட்டு இருக்கேன். யார் அடுத்தது யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பாத்தீங்களா? நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா 23 12 103 மற்றும் ஒரியன் 23 17 0 4 6 இந்த எண்களுக்கு அழைக்கலாம். முன் இணைப்பேனான 04 2 2 அந்த முன் இணைப்பேனையும் சேர்த்து அழைத்து உங்களுடைய விளையாட்டு திறமையை இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கோத்தியூர்லேருந்து சிவகணேசன் பேசுகிறேன் மேடம்.
0: விளையாடலாமா? ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம் மேடம்.
0: ஆரம்பிக்கலாம்.
2: கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம்
0: லோவா இருக்கீங்களா? லோவா இருக்கா?
2: கொஞ்சம் லோவா இருக்கு மேடம்.
0: ஓகே, முதல் எழுத்து பே. குரில் பே. குரில்
2: பே. குரில் ஓகே.
0: பே பே. இப்ப
2: பே
0: சே இல்லைங்க, பே பே சொல்லிருக்கேன்.
2: பே பாப்பா பிபி.
0: எஸ்
2: சரி ஓகே. நான் சொல்லுங்களா நீங்க சொல்றீங்க?
0: நீங்க சொல்லணும். ரெண்டாவது எழுத்து.
2: முடிச்சிட்டீங்க
0: நீங்க அவுட். அப்பா, முதல் முறையா நான் வந்து வெற்றி பெற்றிருக்கேன் நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நான் ராஜகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, அடுத்தது நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கட்டுமா?
3: நீங்க ஆரம்பிங்க.
0: நானே ஆரம்பிக்கலாம். பே அதாவது நெடில். பே நெடில். இப்ப
3: என்னங்க? ரெண்டு சொல்லி பேங்களா?
0: பேங்க நெடில் பே. இப்ப சொல்லுவோம்ல பாப்பா பிபி. அதுல கேக்குதுங்களா? முதல் எழுத்து பே சொல்லியாச்சு. ரெண்டாவது எழுத்து ஆரம்பிங்க பாக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியாச்சு.
3: என்னங்க?
0: ரெண்டு சொல்லி.
3: ரெண்டு சொல்லிங்களா?
0: ஆமா,
3: நெடில் தானுங்க.
0: ஆமாங்க. அப்படியே யோசிக்கிறீங்க?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல

0: ஆமாங்க, ஒன்னு கூடிதான் நம்மளை வந்து அவுட் ஆக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது யார் இங்கிருந்து அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ஜாலியாக விளையாடலாம், அதாவது ரொம்ப ஈஸியான விளையாட்டு இல்லையா. ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து நான் சொல்லுவேன், இன்னொரு எழுத்தை நீங்கள் சொல்லுவீங்க, மாற்றி மாற்றி விளையாட போகிறோம். யாரில் எந்த அந்த வார்த்தை யாரோடதுல முடியுதோ அவங்க அவுட்டு. ஓகேங்களா? வணக்கம் சொல்கிறதுக்குள்ளேயே வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், திருப்பூர் பாலா.
0: ஆ சொல்லாமா? ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ, குரில் முடிச்சிட்டீங்களா? அதை ஆரம்பிக்கிறது நான் நினைச்ச எழுத்து அந்த வார்த்தை இன்னும் முடியல. ஆமா தெரியலையா? புரியல.
2: ஹலோ
3: ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன். யார் பேசுறது?
0: இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாரு அப்படிங்கிற மாதிரிதான். ஆக்சுவலா அம்மானை அப்படிங்கறது தான் நான் எடுத்து சொன்னேன், ஆனா அவர் வந்து முடிக்கல. இருபத்தி மூணு பன்னெண்டு நூத்தி மூணு மற்றும் அறியன் இருபத்தி மூணு பதினேழு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மற்றும் அறியன் இருபத்தி மூணு பதினாறு மூன்று ஒன்று இரண்டு இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுடைய விளையாட்டை வந்து விளையாட்ட திறமைய நீங்க வெளிப்படுத்தலாம் சொல்லியிருந்தோம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, வார்த்தை விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் எழுத்து நான் சொல்லவா?
4: அதாவது
0: தமிழ் எழுத்து, தமிழ் எழுத்து சொல்லுங்க. இல்ல இல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. தமிழ் எழுத்துல எல்லாம் ஸ்டார்ட் ஆகாதுங்க.
4: இருக்கு மேடம்,
0: பாத்தீங்களா?
4: நல்லா யோசிங்க. இவ்வளவு நாள் நீங்க எங்களை டைவர்ட் எடுத்துட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நான் உங்களை டைவர்ட்.
0: சரி, எனக்கு தெரியல, சொல்லுங்க பாக்கலாம் வார்த்தை.
4: அப்ப அவுட்டு.
0: அவுட்டு தான், அவுட்டு தான், ஒத்துக்கிறேன்.
4: நிஜமா சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
4: எள்ளு மேடம்.
0: எள்ளுவா?
4: ஆமா.
0: நான் நாம விளையாண்டு இருக்கிறது அந்த மாதிரி விளையாட்டு இல்லைங்க. அதாவது புரிஞ்சுக்கல நினைக்கிறேன், வார்த்தையே சொல்லாதீங்க, எழுத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? எழுத்து முதல் எழுத்து நான் ஆரம்பிக்கணும், இரண்டாவது எழுத்து நீங்க சொல்லணும். அப்படி வந்து அந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஒரு புது வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? வணக்கம், யார் எங்க? வணக்கம். சொல்லுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணவா? சொல்லுங்க பாக்கலாம். அதாவது நுனிலகரம் இல்ல, நடு
5: அழகு
0: அதுக்கு முன்னாடி நடு லகரம்
5: நட்டுக்கு போடுவோம். அந்த
0: அது இல்ல, அது நுனிலகரம்.
5: அந்த இன்னொரு
0: அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி. வா வா, அளவு முடிச்சிட்டீங்களா? எஸ், வெரி குட், நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி பாத்தீங்களா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நான் ஜெயிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்க இருந்து?
6: வணக்கம்மா, ஜெயலட்சுமி மனோகரன் சிங்கனலூர்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, நான் ஆரம்பிக்கட்டுமா?
6: நீங்க சொல்லுங்க.
0: ஓகே, வெரி குட். தி குரில், தி தி
6: சூப்பரா
0: விளையாண்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். தொடர்ந்து விளையாடலாம், இது லஞ்ச் டைம் கேம் ஷோ.

FM. இங்க எல்லாமே தூளு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் லஞ்ச் டைம் கேம் ஷோ தான் விளையாண்டுருக்கோம். அருமையாக விளையாண்டுருக்காங்க நம்ம நேர்கள். 23 12 103 மற்றும் மரியன் 23 17 04 மற்றும் மரியன் 23 16 3 1 2 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பெண்ணான 0 4 2 2 இந்த முன்னிணைப்பெண்ணும் சேர்த்து அழைத்து எங்க கூட விளையாடுவாங்க. இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ், வணக்கம். யாரே

0: வணக்கம். யார் எங்கிருந்து லைன்ல இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வணக்கம்.
0: வணக்கம். ஓகே, லேட்டா லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க பாக்கலாம். நாம ஸ்டார்ட் பண்ணிட்டுமா?
1: பண்ணுங்க மேடம்.
0: முதல் எழுத்து இ, குரல் இ.
1: ஈ
2: ஒரு சிறிய புறாவுக்கு போறா, பெரிய அக்க போறா அல்லவா இருக்கின்றது.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேடம், ரை ரை
0: இறையா?
1: அதுதான்
0: ரை. ஓகே, இறை. வா வா, மூன்றாவது எழுத்து நான் சொல்லிட்டேன். வா சொல்லிட்டேன்.
1: முடிஞ்சிருச்சுங்களா?
0: முடிஞ்சிருச்சு, முடிச்சிட்டீங்க. வெரி குட், சூப்பர். நான் வின் பண்ணிட்டேங்க. ரொம்ப நேரம் கழிச்சு. வணக்கம். யார் எங்கிருந்து? எங்க வணக்கம், யார் எங்க இருந்து இங்க லைன்ல இருக்கீங்க? லைன்ல இருக்கீங்க? யாரோ நேத்து தப்பா விளையாண்டது. ஓகே, இன்னைக்கு எப்படி விளையாட போறீங்கன்னு பாருங்க. லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து? நேத்து விளையாண்டு தப்பா போச்சு, சரி இன்னைக்கு விளையாண்டது கரெக்டா விளையாடலாம் இல்லையா? சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஏ, முதல் எழுத்து ஏ, குரல். வாத்திய சொல்லிட்டீங்களா? வத்தீங்களா? ஏ இத்து வராது, ரெண்டாவது எழுத்த நீங்க சொல்லணும். இட்டா? டா? எப்படி நான் முடிப்பேன் தானே யோசிச்சீங்க? எப்படி
3: என்ன
0: வரும் யோசிங்க, யோசிங்க.
3: எட்டு தொகை நினைச்சேன்.
0: சரி, ஒரு பேர் சொல்ல போறீங்களா? அடுத்த எழுத்து என்ன சொன்னீங்க? எட்டப்ப மூவா? எட்டப்ப பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் தான் அவுட், நான் தான் அவுட்.
4: ஆடுறா சக்க, அரசக்க, அரசக்க, அரசக்க, அரசக்க.
0: ஹலோ, வணக்கம்.
5: தென் மா சொல்றீங்களா?
0: தேன் மொழி முடிச்சிட்டோம். யார்ல முடியுதோ அவங்க அவுட்டுங்க. சூப்பரா விளையாண்டுருக்காங்க நேயர்கள். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஃப்எம் ரெயின்போ 103 நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க வந்து கால் பண்ணுங்க. 23 12 103 மற்றும் அறியன் 23 17 04. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்.
6: ஹலோ, உடுமலைப்பட்டி ஈஸ்வரன்.
0: சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எழுத்து தான் சொல்லிடுவா? முதல் எழுத்து சொல்லுங்க.
6: நீங்களே சொல்லுங்க.
0: நானே சொல்லிடலாம். கா நெடில்.
6: என்னங்க?
0: கா நெடில்.
6: பா?
0: ஆஹா, பா இல்ல, கா. காங்காச்சா? கா. ஆ,

0: கா
1: ஆ கா நெடில்
0: கா மீண்டும் ஒரு கா குட்டிங்க
1: மறுபடி காவா காகா இம் சூப்பருங்க எல்லாருமே ஒரு பிளானோட தான் இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா விளையாண்டு இருக்காங்க எப்படியெல்லாம் அவங்கள அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகான வார்த்தைகளை நம்ம கூட இணைஞ்சு சூப்பரா விளையாண்டுருக்காங்க நம்ம நேயர்கள். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா விளையாடலாம். இது FM Rainbow 103 கோவையில் லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது லஞ்ச் டைம் கேம் ஷோவில் விளையாண்டுருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து சூப்பராக விளையாண்டுருக்காங்க. எழுத்து சொல்ல சொன்னால் நிறைய வார்த்தைகள். நான் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம சொல்ல சொல்ல நம்ம கேட்டுட்டு இருக்க நேயர்களும் புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். வணக்கம், யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த நேயர் அவங்க வரல, கட் ஆயிடுச்சு. ஓகே, 23 12 103 மற்றும் ஒரியன் 23 17 04 மற்றும் ஒரியன் 23 16 31 2 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு எண்ணான 04 22 2 அந்த எண்ணையும் முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைத்து நீங்க உங்களுடைய விளையாட்டு திறமையை இந்த நிகழ்ச்சி மூலமா வெளிப்படுத்தலாம். வணக்கம். இல்ல, வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், கோவைப்பழத்துல இருந்து பேசுறேன்.
1: செல்லமா விளையலமா?
2: சொல்லுங்க.
1: காக்குரில். காக்குரில் கா கேக்குதுங்களா? ரெண்டாவது எழுத்து சொல்லாமா?
2: கலை.
1: முடிச்சிட்டீங்களா? சூப்பர். உங்களுக்கு எதுக்குங்க தந்துருவேன், உங்களுக்கு எதுக்குங்க தந்துருவேன், நானே அவுட் ஆயிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவுட் ஆயிட்டாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: மேடம், ரத்தினகிரி தோழர் சிவா.
1: சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்லாமா இல்ல நீங்க சொல்றீங்களா?
3: நீங்களே ஆரம்பிங்க.
1: நாங்களே ஆரம்பிக்கலாம். தி குரில் தி
3: இட்டு
1: இட்டா. தி தான் சொன்னேன், தி இட்டா.
3: இட்டு இட்டு.
1: ஓகே, டா. ரொம்ப யோசிக்கிறீங்களோ, புரியல. தீயிட்டா சொல்லியாச்சு. சேவா.
3: முடிஞ்சிருச்சு.
1: நன்றி நன்றி.

0: நிறைய அழைப்புகள் வந்துட்டு இருக்க, நம்ம நேயர்கள் நம்ம கூட விளையாண்டு இருக்காங்க. இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. வணக்கம், யார் இங்க இருந்து?
1: குன்னூர்ல இருந்து மதன் மோகன் மேடம்.
0: மதன் மோகன், சொல்லலாமா? நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: ஆக்குரில்.
1: ஆங்களா?
0: ஆமா.
2: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்.
0: வெரி குட். பரவாயில்ல, நிறைய நீர்கள் விளையாண்டி அவங்களே வந்து அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக அவங்க அவுட் ஆகி போயிட்டாங்க. நிறைய நிறைய பேர் வந்து என்னைய அவுட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்காங்க நம்ம நீர்கள். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், கவுண்டம் பாட சேர்ந்து ரமேஷ் சிங் மேடம்.
0: விளையாடலாமா?
3: விளையாடலாங்க.
0: ஃபர்ஸ்ட் எழுத்து காக்குரில்.
3: காக்குரிலா?
0: ஆமா.
3: இல்
0: கல் முடிஞ்சிருச்சு, முடிந்து விட்டது வார்த்தை.
3: முடியல, இருக்கு இருக்கு
0: இருக்கு. சரி, வே வே
3: வேவா?
0: ஆமா.
3: இட்டு
0: டு. ஓ, என்ன அவுட் பண்ணிட்டீங்க, சூப்பருங்க. நிறைய வார்த்தைகள் நம்ம நேயர்கள் கிட்டேருந்து வந்தது, அதாவது புதுசாக வந்து வார்த்தைகளை கண்டுபிடிச்சு ஒரு எழுத்து நானும் ஒரு எழுத்து அவங்களும் சொல்லி விளையாடினோம். சூப்பராக விளையாண்டுங்க, விளையாண்ட அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

இது வரைக்கும் லஞ்ச் டைம் கேம் ஷோல உங்க கூட விளையாண்டனா ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். விளையாண்ட எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். நன்றி நேர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5% உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான

0: பிரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய். மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும். சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய். மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய். பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும். பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறம், கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதித்ராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம், வீட்டு அலகு தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிம சட்டம் அறிமுகம் செய்யப்படும், மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு, மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேக வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பரபவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனை கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்துனீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீம்பால்னு சொல்றாங்க, முதலாளுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்த வித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துருங்க.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும், அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும், மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் வானிலை அறிவிப்பை கேட்கலாம். சென்னை மிட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பா. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

கோடா பூடி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். தரண்குமாரனுடைய இசையமைப்புல சிந்து எம் மோனிஷா பிரதீப் பாடி இந்த பாடல் கேட்டோம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்த கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். இதுவரைக்கும் உங்ககூட ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். நன்றி நேர்களே.

0: மேனேஜ்மெண்ட் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் உரங்களில் ரசாயனங்கள் இல்லாமல் இருப்பதை ஊக்குவிக்கும் ஒரு திட்டம். பொதுவாக விவசாயத்தின் உற்பத்தி திறன், அதாவது பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும் அவை சரியாக வளர போதுமான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அதற்காக உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் குறிப்பாக ரசாயனம் கலந்த உரங்கள் விளைச்சலை அதிகப்படுத்தினாலும் காலப்போக்கில் மண் வளம் குறைந்து மண் அரிப்பு அதனுடைய உப்புத்தன்மையும் அதிகரித்து ஒட்டுமொத்த உற்பத்தி திறனும் குறைகிறது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் 2023 தொடங்கப்பட்ட பிரணாம் என்கிற இந்த திட்டம் ரசாயன உரங்களை குறைத்து அதற்கான மாற்று வழிமுறையான இயற்கை முறையில் விவசாயம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மானியம் வழங்குகிறது. நாட்டில் உரங்களுக்கான செலவும் அதற்கான மானிய தொகையில் 20,000 கோடி ரூபாய் வரை குறைப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இது நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும், அதே வேளையில் ரசாயன உர சார்பு நிலையை குறைப்பதற்கான ஒரு திட்டம் என்கிறது மத்திய அரசு. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு மானிய சேமிப்பிலிருந்து 50% பணத்தை மாநிலங்களுக்கு வழங்கும். இதில் கிராமம், தொகுதி, மாவட்ட அளவில் உரம் மற்றும் உர உற்பத்தி தொழில் நிறுவனங்களை தொழில்நுட்ப ரீதியாக ஊக்குவிக்க 70%, விவசாயிகள், பஞ்சாயத்துகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் குறித்த விழிப்புணர்வை வழங்கும் சுய உதவி குழுக்களுக்கு 30% வழங்கப்படும். கடந்த 2023 தொடங்கி வரும் 2026 வரை ஒரு வருடத்தின் யூரியா போன்ற ரசாயன உரங்களின் பயன்பாடு ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்பட்டு ஒப்பீடு செய்யப்படும். இதற்காக உர அமைச்சகத்தின் இன்டெகிரேட்டட் ஃபெர்டிலைசர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IFMS தரவுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2023-24 15.14 லட்சம் டன் ரசாயன உரங்கள் பயன்பாடு குறைக்கப்பட்டு கணிசமான மானிய சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறது மத்திய உர அமைச்சகம். இந்த பிரணாம் திட்டம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் என்பதால் கூடிய விரைவில் நமது நாடு பசுமையான ஒரு நாடாக உருவாகும் என நம்புவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் மூவேந்தர் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது பாடலாசிரியர் அறிவுமதி பாடலுக்கிசை சிற்பி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு வேளாண் துறை சம்பந்தமான ஒரு PM ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்க போறோம். PM பிரணாம் அப்படிங்கிற ப்ரமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட் நியூட்ரியன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக பிரியங்கா படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, பாடலுக்கிசை இளையராஜா.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம். நான் சின்ன பிள்ளைங்க வியாபாரம் செய்யணுங்க. கப்பா பண்ண வியாபாரம் நான் பண்றேன். நான் பண்ணின வியாபாரம் குழந்தை பண்ணுதுங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
0: அம்மா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க?
1: எனக்கு என்னையே பார்க்கல. இருக்கு ஒரு 55 இருக்கு.
0: நீங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் 18 வருஷத்துலேருந்து வியாபாரம். எனக்கு அதுதான் வியாபாரம், வேற தொழில் எனக்கு தெரியாது. தொழில் தெரியாது, கழமொழி மட்டும் தெரியாது. கருகாப்பில் விற்றா கருகாப்பில் விற்றுமே, அப்புறம் மல்லி வியாபாரம் அவ்வளவுதான். எங்களுக்கு வேற வியாபாரம்லாம் தெரியாது.
0: ஓ, நீங்க அந்த காலத்துல கருவேப்பிலை வியாபாரம்லாம் பண்ணீங்களா?
1: அது எங்களுக்கு சாப்பாடு. கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிட்டு வந்து சந்தக்கரை போய் வித்துட்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணி சோழராய் கொண்டு வந்து குழந்தைகளை வளர்த்துனேன். வேற ஒரு வியாபாரம் தெரியாது.
0: எப்படிங்கம்மா கருவேப்பிலை ஒவ்வொரு தோட்டத்துல ஒவ்வொரு மரம் தான் வச்சிருப்பாங்க?
1: மரம் ஏறி புடுங்கணும், மரம் ஏறித்தான் தலை புடுங்கணும். பிடிங்கி சாக்கில் அமுத்தி ஊர் ஊரா சுத்தி வியாபாரம் தோட்டமெல்லாம் சுற்றி கொள்ளுராய் போடுவாங்க. அதை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணி போடுவோம். நான் நல்லா வெங்கியும் போக மாட்டேன்.
0: உங்க வீட்டுல ஐயா பேர் என்னங்கம்மா?
1: வெங்கடாச கமன்று நாச்சம்மா.
0: அருமையா சொன்னீங்கம்மா. 85 வயசுல நீங்க வந்து இப்பவுமே உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய பேத்திக்கும் நிறைய நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்துல இதே மாதிரி கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிருக்கீங்க, கொத்தமல்லியும் வியாபாரம் பண்ணிருக்கீங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுங்கம்மா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
1: அப்ப பிடிச்சே வியாபாரம் பண்ணிருந்தது. அந்த காலத்துல இருந்து தினா மட்டும் வியாபாரம் தான், வேற சொல்லு எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ற வயலும் வியாபாரம் தான், பிள்ளைகளும் வியாபாரம் தான். என்ற பிள்ளைகளை பூராம வியாபாரம் தான். இன்னும் ஒரு பிள்ளை வியாபாரத்துக்கு போகாது. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: நீங்க அந்த காலத்துல கொத்தமல்லி வியாபாரத்துக்கு போகும்போதுங்கம்மா தோட்டத்துக்காரர்கிட்ட விலை பேசி நீங்க புடுங்கணும், அவங்ககிட்ட ஒரு விலை பேசி எப்படிங்கம்மா புடுங்குவீங்க? அதை ஈரப்பதம் மழை இருக்கணுங்களா புடுங்கறதுக்கு?
1: தண்ணி விட்டு கொடுப்பாங்க. ரெண்டு நாளைக்கு முடிச்சு போய் சொன்னோம்னா தண்ணி விட்டு கொடுத்தாங்கன்னா அப்பந்தான் நாங்க தலை விழுங்குவோம். எங்க அப்பாவும் அப்படியே தான், நானும் அப்படியே தான், பயங்களும் அப்படித்தே அதே மாதிரிதான் செய்வோம். நாங்க தண்ணி விடாம தலை விடங்க மாட்டோம். ஏன்னு கேட்டா கோயம்புத்தூர் கொண்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் உடன்பாடு இருந்து ரயில் ஏற்றி கோயம்புத்தூர் பூமார்கல் கொண்டு போய் இறக்குது. அதே தான் எனக்கு வியாபாரம், வேற வியாபாரம் ஒன்றும் தெரியும்.
0: அது எப்படிமா கத்த கட்டுறது? எதை வச்சு கட்டோன்னு?
1: 10 ஒரு ரூபாய்க்கு போடு பத்து போடு பத்துன்னு வருவி உள்ள. அது விற்கலாம் போய் செவுத்தோடு நின்றுக்குவா. நான் சித்த வைப்பேன். நாற்றுல நாலு வாழ்நாள் எடுத்துட்டு வந்து அறுத்து கட்டி அதில் வைப்போம்.
0: தண்ணீர் ஊற வச்சா தானுங்கம்மா இருக்க முடியும்?
1: தண்ணீர் ஊற வச்சா இருக்க முடியும், இல்லாட்டி ஊற முடியுமா? நான் தருத்து அப்புறம் கட்டணும்.
0: அம்மா நீங்களும் உங்களுடைய வீட்டுல ஐயாவும் காலங்காலமா இந்த கொத்தமல்லி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க காட்டுக்குள்ள போய் அந்த கொத்தமல்லி எல்லாம் தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் பக்குவமா புடுங்கி சாக்குல அமைத்தி தண்ணியெல்லாம் தொளிச்சு நீங்க வந்து பஸ்ல ஏறி போறீங்க. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் எங்கிட்ட பகிர்ந்துக்கலாமே. எப்படி எல்லாம் பஸ்ல போனீங்க?
1: இங்க இந்த பஸ்ல போட்டு போய் குளத்துல இறங்கி நடந்து வண்டி அனுக்கெல்லாம் 2 மூட்டைக்கு மேல போக மாட்டோம். விக்கிற வாங்க தெரியாது தலையோ. இன்னைக்கு எவ்வளவோ விழுந்தது. அந்த ஒரு மூட்டைய சாய்பாப்பா கோயிலுக்கு நடந்தே கொண்டு போவோம். நீ கேக்குறீங்க, நான் சைக்கிள் வச்சு கொண்டு போறேன்னு சொல்லுவாங்க. எங்கனே வச்சு கொண்டு போயிட்டேன். நான் என்ன பண்றது? நான் ஒரு ஏரி இருந்து அந்த திட்டு அது வச்சு அதுங்க முட்டி அப்புறம் கொண்டு போவேன்.
0: அது எத்தனை கிலோ வருங்கம்மா ஒரு சாக்கு?
1: ஒரு சாக்கு ஒரு 10, 20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ வருது. அதை செவந்தே தான் கொண்டு போவேன்.

0: ചെലവലി അന്ന ചെല്ല വണ്ടി ഏത് വാശി ഇപ്പത്തെ വണ്ടി വാശി ആട്ടം
1: இங்கிருந்து நீங்க கோயம்புத்தூருக்கு சாய்பாபா கோயிலுக்கு பஸ்ல கொண்டு போய்
0: சாய்பாபா கோயிலுக்கு அந்த குடுத்து வண்டி ஏறி அப்புறம் தான் அங்க போக இறங்கி இங்கிருந்தெல்லாம் கேமக்க மாட்டோம் பூமார் கட்டு முதல் ரெண்டாவது சாய்பாபா கோயில் எங்களுக்கு கடை கொடுத்தாங்க கடை அப்புறம் பயிர்களுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் எல்லாம் அங்கே இறக்க முடியல நான் வந்த மக்க வந்துட்டாங்க வேற எந்த வேலையும் இல்லை
1: அங்க நீங்க வந்து தரமான மல்லியை நீங்க கோயம்புத்தூர் கொண்டு போய் விற்பனை பண்ணீங்க நிறைய வியாபாரிகள் உங்ககிட்ட மல்லி வாங்கியிருப்பாங்க உங்களுடைய மல்லிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு நாச்சமாள் அம்மா வந்தாங்கன்னா அருமையான மல்லி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா
0: பார்த்து நிற்பாங்க அந்த அம்மா வந்துட்டு நான் பார்த்தாலா மேக்கத்துக்காரர் வந்து தலை தாம்பு வாங்கி கடைக்கட்டு கட்டுறதுக்கு என்னை எதிர்பார்த்து நிற்பாங்க வண்டி சா குறைச்சு நாங்கள் அப்ப கம்மி அந்த வியாபாரம் மல்லி எதுவுமே கிடையாது நான் ஒருத்தி வியாபாரம் கருகாப்புக்கார அம்மா வருவா குடுத்து அங்கிருந்து கொண்டு போய் உக்கடத்துலேருந்து இறங்கி பூமாரிக்கு டெம்பிள் போகணும் அன்னைக்கெல்லாம் எந்த ஆட்டம் இன்னும் இன்னைக்கு அப்படி இருந்து இன்னைக்கு எத்தனை வண்டி எத்தனை ஆட்டம்
1: எப்படிங்கம்மா வியாபாரம் பண்ணுவீங்க மல்லி ஒரு கட்டு 10 ரூபா ஒரு கட்டு 10 ரூபா அப்படிம்பீங்களா
0: 10 ரூபா 10 ரூபா போடு 10 ரூபா போடு 10 ரூபா பாப்பா வைப்பான்ற உள்ள விற்க முடியாத வைப்போம் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு 6 வாங்குறாங்க போடு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்பான் அவனுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுக்காமன்று 10 பைசா கட்டித்தான் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் தான் ஒரு கட்டு இச்சோட்டு கட்டு கட்டி நாற்றுல வச்சு கட்டி அது வைப்பாங்க இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி விற்கிற காலையில் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு மாலையிலே நாங்கள் சுமக்கவும் மாட்டோம் எல்லாம் சுமந்த காலமெல்லாம் போச்சு
1: இப்பெல்லாங்கம்மா உடம்புல தைரியம் இருக்கிறது இல்லைங்க உடம்புல வலுவு இருக்கிறது இல்லை இப்போ உங்களுக்கு 85 வயசு ஆச்சு உங்களுடைய காலத்துல நீங்க என்னென்ன உணவு வகைகள் சேர்த்துட்டீங்கம்மா கம்பு ராகி எல்லாம் நிறைய சேர்த்துனீங்களா
0: வரகு தெனை எல்லாம் சேர்த்தி குத்தி அன்னைக்கு ஆக்குவோம் தெனை வரகு சோளம் மக்கா சோளம் எல்லாம் அன்னைக்கு அரிசி வந்து இந்த அரிசி எல்லாம் கிடையாது அரிசிங்கிறதே இல்லை 8 நாளைக்கு ஒருக்கு 2 கோடி அரிசி வாங்கி ஒரு வேலை போட்டு வாங்குவோம் இல்லாட்டி இல்லை அதே நல்லா இருப்போம் நாங்கள் எல்லாம் தும்போம் அன்னைக்கெல்லாம் கழியினாலும் கழிவு விட தும்போம் இன்னைக்கு திங்கிறதுக்கு மாலை இல்லை இன்னைக்கு பயிர்களே திங்கிறது இல்லை கொண்டு போய் அக்கடை எறிங்கிறாங்க என்ன பண்ணுது அதுகளுக்கு என்ன சத்து இருக்குங்க சாமி சொல்லு
1: களியெல்லாம் நல்லா கிளறுவீங்களாங்கம்மா
0: ஆனாலும் 4 குடி மாவு போட்டு 2 துடு போட்டு போட்டு அழிச்சு கலை போடுற கவக்கோர வச்சு நான் கொடுத்த பக்கம் இங்கே 5-6 பையன் 6-7 பேர் நான் தான் சமையலே பண்ணுவேன் இன்னைக்கெல்லாம் களி தும்பாங்களா நம்ம குழந்தைங்க இன்னைக்கு அந்த களியும் இல்லை அந்த வேலையும் இல்லை பயிர்களும் செய்யாது அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்
1: உங்களுடைய அப்பா அம்மா எந்த ஊருங்கம்மா நீங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்க
0: எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் வாவத்துழு இதே ஊர் தான் எங்க அம்மாலும் இதே ஊர் தான் நாங்களும் இதே ஊர் தான் எனக்கு கொடுத்து கொண்டம்பட்டி மேக் கொண்டம்பட்டி நாங்க அப்புறம் எங்க மாமனார் வந்து கூட்டிட்டு போயிரு இங்கெல்லாம் இருந்து பிழைக்க முடியாது வாங்கலன்னு கூட்டி போய் எல்லா பேரும் அங்கதான் பிறந்து வளர்ந்து கூட்டி வந்துட்டு எந்த தப்பும் கிடையாது
1: உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த பக்கம் பெரிய குடும்பம் எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கீங்க
0: 12 பேர் எனக்கு கொடுத்த பக்கம் 12 பேருக்கும் அத்தனை வேலையும் செஞ்சு எங்க மாமியாளுக்கு 7 பேர் இந்து போய் வீடு கட்டி வீடு கட்டி எல்லாம் சொல்ல வேண்டாம் நான் போன பக்கம் பூரா கூட்டந்தேன் போன பக்கம் எல்லாம் கூட்டம் உட்காந்து கீழே வச்சேன்னா 1.5 சோத்துக்கு உட்காந்து அடிச்சு செலவு இருக்குது அந்த மாதிரி நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன் எங்க பேத்தி போத்தெல்லாம் நல்லா இருக்கு
1: அம்மா முக்கியமா கம்பு ராகி இதெல்லாமே களி செய்வோம் கம்பஞ்சோறு ஆக்குவோம் அப்படின்னீங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னங்கம்மா பண்ணுவீங்க சட்னி பண்ணுவீங்களா இல்ல ரக்கிரியா
0: ரக்கிரியா சோளம் அன்னைக்கெல்லாம் தட்டைப்பயிறு பத்தப்பயிறு நரிப்பயிறு கொள்ளு அதெல்லாம் போட்டு ஆட்டாங்கல் போட்டு கொள்ளு 2 புடி கொள்ளு போட்டாத்தான் 10 ஆட்டாங்கல் போட்டு ஆட்டி ஆட்ட பிறக்கும் சோள சோறு எத்த பிறக்கும் கொள்ளு பருப்பு இன்னைக்கு என்ன பண்ண முடியும் தட்டைப்பருப்பு பத்தப்பயிறு நரிப்பயிறு இதெல்லாம் போடும்
1: நரிப்பயிறு அது எப்படிங்கம்மா இருக்கு
0: இருக்குது இப்போ இருக்குது கிடையாது நரிப்பயிறு நல்லா இருக்கு சின்ன சின்ன பயிராக இருக்கு சிறு பயிறு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவோம் 4 புடி சோளம் குத்தினாத்தான் 1 நாளைக்கு 10 ஆகுது அப்படியெல்லாம் கூடத்தில் பூந்தவரை நானும் நல்லாத்தான் இருக்கிறேன் எங்க குழந்தைகளும் நல்லாத்தான்
1: அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க
0: எனக்கு 7 பேர் 7 பேர் இருக்கிறாங்க அவன் பயந்த ஒன்று தம்பி போனாங்க கணாச்சு 6 பேர் இருக்கிறாங்க நான் சந்தோஷமா இருக்கட்டும் நான் அதை கும்பிடுவேன் நமக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மக்கள் ஈத்து போட்டு அத்தனையும் நல்லா இருக்கும்னு சாமி கும்பிடுவேன் ஏன் ஜாமி நானே எப்படி
1: அருமையா சொன்னீங்கம்மா முக்கியம்
0: உனவே போனாலும் எந்த எங்க போ சந்தோஷம் போயிட்டு வந்தே கையில் பிடிப்பு நொழி ஒன்னும் சொல்ல மாட்டேன்
1: அம்மா நீங்க அந்த காலத்துல நிறைய பெண்களோட வேலை செஞ்சிருப்பீங்க
0: அன்னைக்கெல்லாம் வறுத்து நரிப்பயிறு வறுத்து கொட்டி பாவுக்காய் ஊற்றி பிரிஞ்சு பெரிய தாலியில் உருண்டை பண்ணி போட்டுக்கிறது.

0: ரெண்டு மாசம் நாலு மாசம் இருந்தால் கலை கலங்கும் போது கல்லை பெத்தம் கொட்டணும் கிடையாது. அப்பேற்பட நரிப்பயிராக இருக்குது. பத்துலேயும் சின்ன நரிப்பயிர் நல்லா இருக்கு. பயிலுக்கெல்லாம் நரிப்பயிருங்கிறது என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தா அதோட நான் சரியா பண்ணல. அப்போல்லாம் நரிப்பயிர் இல்லைப்போம், கண்ணில் பார்க்கறதுக்கு இல்லை. எல்லாம் கேட்குறாங்க வெளிநாட்டுன்னு பயிர் வருது, இங்கெல்லாம் நரிப்பயிர் கிடையாது, கண்ணில் பார்க்கறதுக்கு செடி இல்லை, எங்கே வெளியிலிருந்து கொண்டு வரோம்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன தெரியுமா? இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன் மிஸ் இட்.
4: ஆகாசவாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இதில் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போமா?
5: அம்மா, இப்ப வந்து லட்டு ஜிலேபி மைசூர் பாகு அப்படியெல்லாம் சொல்றாங்க, உங்களுடைய காலத்துல என்னென்ன பலகாரம் பண்ணீங்க? இந்த மாதிரி மாவெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சோளம் குச்சி போட்டு தோசை விடுவோம், மண்ணுக்கல் வச்சுட்டே தோசை விடுறது. இங்க இருந்து தோசை ஊத்திட்டு போனா வாய்க்கா முட்டு போயிட்டு எங்க அம்மா தண்ணி கொண்டு விட அப்ப போட்டு தோசை வேகு. இன்னைக்கு அந்த மாதிரி சுட்டா திம்பங்களா, மாலு கண்டி ஊத்தி மண்ணுக்கல் அந்த கல்லுதான் ஊற்றிட்டு இருப்போம். அந்த திணி போட்டு அப்புறமே தண்ணி விட்டு போயிரு. எங்க அம்மா நாங்க செக்கா செங்காடு தான் கண்ணு எங்களுக்கு, நாங்க தூரமெல்லாம் கிடையாது. எல்லாம் நல்லாத்தே இருக்கு, நரிப்பயிரு கொச்சப்பயிரு தட்டைப்பயிரு கொள்ளு எல்லாம் எல்லாம் கண்டதெல்லாம் காய்ச்சி பண்ணி எங்க இருக்குது காற்று இருக்கு. பருப்பு கெதிது லேட்டி இந்த மாதிரி தட்டைப்பயிரு கெதிது அவ்வளவு கொள்ளு இவ்வளவு. அன்னைக்கெல்லாம் இத்தனை சாமான பத்து பயிர் நரிப்பயிர் எல்லாம் வாங்குறமெல்லாம் இன்னைக்கு இருக்குதா?
5: இன்னைக்கு அதிகமா யாருக்கும் தெரியாதுங்கம்மா செய்யறதுக்கு.
0: கொஞ்சம் காத்துக்கும் தெரியாது, இருக்குதும் தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரி காலம் போயிடுது, என்ன பண்ண முடிஞ்சாமி? இன்னைக்கெல்லாம் நல்ல நல்ல குழம்பு காய்ச்சி அன்னைக்கு சாமச்சோறாக்குனா உருண்டை பண்ணி அந்த சாமச்சோத்தை மக்கிரியில் போட்டு கொள்ளுப்பருப்பு தூக்கு போச்சியில் ஊற்றி ரசம் வச்சு அரசாணிக்கை வச்சு பட்டி கொண்டு போவாங்க. இன்னைக்கு அந்த பட்டியும் இல்லை தொட்டியும் இல்லை. ஏன் நான் சொல்றது எப்படி? வரகும் ஜோறு தென ஜோறு வரகு அறுத்து போட்டோமா குத்தணும்னா வேவிச்சு போட்டு காயை போட்டு குத்துறது. மல்லிகைப்பூ மாறு சோறு இறக்கிடா அந்த மாதிரி முண்டை பண்ணி போடுவாங்க. இன்னைக்கு அந்த வியாபாரமே எதுவுமே கிடையாது. இந்த அரிசி ஒன்றுத்தினா இதுகளுக்கு என்ன சத்து இருக்கு நீங்களா சொல்லுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இதுகளுக்கே சத்து இல்லை, அது குழந்தைய கொஞ்சம் மேல என்ன சத்து இருக்கு நீங்களே சொல்லுங்க. நானே பேசுறேன், உங்களுக்கு சத்து இல்லையடா, குழந்தைகளுக்கு எப்படி சத்து இருக்கும்?
5: அம்மா, அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு தண்ணி சேர்ந்துற கிணறு இருக்கும், அதுல நம்ம கை தொட்டு நம்ம குடத்துல கட்டி மேல சேர்ந்துவோம். எப்படி தைரியம் இருந்திருக்கோம்னு சொல்லுங்க.
0: மண்ணு குறைஞ்சி தண்ணி சேர்ந்தி மேல கவுரு போட்டு சேர்ந்து கவுரு போட்டு எங்க கூட்டில தண்ணி சேர்ந்துட்டே ஊத்துவோம். மண்ணு குறைந்த இந்த செம்பா செலவா ஒன்றும் கிடையாது. மண்ணு குறைஞ்சி உடஞ்சா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதாச்சும் வாங்கி வந்து வாங்கி உடைக்கிறத என்ன பண்ண முடியும்? ஆடிட்டு வருமாச்சு புடம் என்ன தீர்ந்து ஊத்து. இன்னைக்கெல்லாம் இந்த குடம்பு இருக்கு வீட்டுக்கு ஒரு கடை இருக்கணும், அன்னைக்கெல்லாம் தண்ணி வீட்டுக்கு இருக்கணும். பத்து முளம் பண்ணா தண்ணி கேச்சு. மழைனா மழை சேறு மழையா இருக்கு, வழி கூட்டு பாச மலரு காட்டிலே. இன்னைக்கெல்லாம் பாசம் மலருமா? அந்த மாதிரி கண்ணு இன்னைக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். நாங்களும் வேற 5 போர் போட்டோம், ஆனா கடன் வாங்கி மக்க போட்டாங்க.
5: அம்மா, அந்த காலத்துல நீங்க நிறைய கொத்தமல்லி வியாபாரம் பண்ணிருக்கீங்க, கருவேப்பிலை வியாபாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் நம்ம காட்டுல பறிக்கும் போது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் பாட்டு பாடுவோம் சலுப்பு தட்டாம இருக்கிறதுக்கு. நீங்களாம் என்னாச்சு பாடுவீங்களா பொம்பளைகளோட சேர்ந்து?
0: நாங்கெல்லாம் பாட மாட்டோம், பாடுறதுக்கு பாடு சொல்றது சொல்லி கும்மி அடிக்கிறதுக்கு அடிக்கு. நீ கும்மி அடிக்கிறதிலும் இல்ல பாட்டு பாடுறதிலும் இல்ல, அதுகளுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது, பாட்டு தெரியாது. அதெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க பெருசுக்கெல்லாம் பாட்டு பாடுறதுலாம். இன்னைக்கு என்ன அதுகளுக்கெல்லாம் தெரியும்?

0: சும்மா அடிப்பாங்க வெறுங்கையில். பாட்டெல்லாம் தெரியாது. இன்னைக்கு அப்படி காலம் வந்தது சாமி, நான் என்ன பண்ண முடியும்? நிக்கிறக்க நேரம் இல்ல. அன்னைக்கு பத்து பேர் இருந்தா பத்து கொத்து களை வெட்டினாத்தான் ஜோறு. அன்னைக்கு கையகளை துணி அதை கட்டிட்டு ரெண்டா கிழிச்சு ஒரு சீலை மேல பெத்த பயங்கர சொல்ற வெறும் முண்டு கொட்டையோட அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு வளர்த்தணும். இன்னைக்கு வீட்டுக்கு 1000 சீலை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு சாமி. இன்னைக்கு அந்த மாதிரி துணி மணிகள்லாம் இன்னைக்கு போல் கத்துணி வாட்டுக்கு சுங்கச்சேல் கத்துணி வாட்டுக்கு எங்க அம்மா எடுத்து வந்து கொடுப்பா போட்டு போட்டாரு துணி கத்துணி வாட்டுக்கு. அதை கட்டிட்டு ஒன்று தப்பி போறோம்னு ஒன்று புரிஞ்சு போறோம்னு காஞ்சாத்தான் கட்டுறது. 4 சீல் 3 சீல் தான் கண்டுட்டு நான் சொல்றேன் கேளு. இன்னைக்கு அந்த மாதிரி காலம் வந்தாச்சு, யாரையும் சொல்றதுக்கு இல்லை.
1: அம்மா அன்னைக்கு வந்து இயல்பான காலம், இப்ப நாகரீகமான காலம் ஆயிடுச்சு. உங்க காலத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்க காலத்துல ஒரு மாதிரி இருக்குது, இப்ப ஒரு மாதிரி இருக்குதுங்கம்மா.
0: சத்துத்தே இன்னைக்கு நாங்கெல்லாம் வேலை செய்யறோம். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சத்துமானு கிடையாது. அந்த முந்தாத்த காலம் சக்கரி புழுதணி குடிச்சது இன்னைக்கு எல்லாம் நாங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. எல்லாம் இல்ல, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி காலம் இன்னைக்கு இவ்வளவு சோத்தை திங்குதுங்கோ. ஒரு பேரும் காப்பி குடிக்கிறது, ரொட்டி பண்ணு அதை குடுத்ததுக்கெல்லாம் என்ன சாமி சத்து இருக்கு நீயே சொல்லு.
1: அம்மா உங்களுடைய மகன் உங்களுடைய மருமகள் எல்லாமே மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, கீரைகளும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நிறைய வருஷம் பண்ணிருக்கீங்க. நீங்க உணவுல என்னென்ன கீரைகளை சேர்த்துக்கிறீங்கம்மா இது வரைக்கும்?
0: எல்லா கீரையும் பண்ணிட்டே இருக்கிறா. கிரி உழுதணி இன்னொரு கீரை எல்லாம் வறுத்து மிளகாயும் குடிச்சுக்கா சாமி. வறுத்து பொழிக்கல வேலிகள் போட்டிட்டு வந்து வறுத்துங்க அம்மா. அரிஞ்சு போட்டு மிளகாய் போட்டு பறுத்து குடுப்பான். சோத்துக்கு இல்ல, ஒரு வாரத்துக்கே கஷ்டம் 2 முடியாச்சும் போட்டாங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் சோறுன்னு நம்ம போட மாட்டாங்க. இல்ல 4 பேர் இருந்தா 2 முடியாச்சும் போட்டா போதும், காசு வாங்குற காசு வேண்டாம். அந்த மாதிரி காரங்கன்னு அவையும் சொல்றதுக்கில்ல, நாங்களையும் சொல்றதுக்கில்ல, உங்களையும் சொல்றதுக்கில்ல. காலமெல்லாம் மாறி போச்சு, என்ன பண்ண முடியும்?
1: அம்மா அன்னைக்கு அரிசி வாங்குற காசு இருக்காது நீங்க, ஆனா பசி நல்லா ஆகுங்கம்மா. இப்போ நிறைய பணம் நம்ம கிட்ட இருக்குது, தொழிலுக்கு போறோம், நிறைய வருமானம் வருது, ஆனா பசியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க, என்னங்கம்மா பண்றது?
0: பசியாக மாட்டேங்குதுன்னு எனக்கே பசியாகிறது இல்ல. ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கெல்லாம் பசி ஆகு, கழிக்கணும் 2 குரண்டி போட்டு தடை சட்டிட்டு தான் சோறு, தடை சட்டிட்டு தான் சாமி சோறு போட்டு அகப்பேன். கரண்டியெல்லாம் கிடையாது, ஈ கரண்டியில ஒன்றும் கிடையாது, அகப்பேன். ஈ பட்டனு அது தடை சட்டி சட்டி சோறு போட்டு இருந்தால் எடுத்து ஓடியே போயிடும், அந்த பிள்ளை பிடிக்கு ஓடியே போயிடும். அப்படி எடுத்து தும்பாங்க. அந்த மாதிரி காலம் வந்தது.
1: அம்மா இப்போ சுக்குட்டி கீரை இருக்குது, தண்டங்கீரை இருக்குதுங்க, அரைக்கீரை, சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி நிறைய கீரை இருக்குது. அந்த காலத்துல மழை பெஞ்சா தான் சோளக்காட்டுக்குள்ள ஏதாச்சும் ரக்கரின்னு சொல்லுவாங்க, அது முளைக்கும்.
0: தொய்யரைக்கிரி அதுதான் கிடைக்கும். தொய்யரைக்கிரி கிடைக்கும், காடு காடை புரியிட்டு வந்து மிளகாய் போட்டு வர மிளகாய் போட்டு கடைஞ்சு ஆள் கொண்டு அடி ஊற்றுவாங்க. இன்னைக்கு இந்த கீரை வாக்குறதுக்கு எந்த காலத்தையும் எங்கள் அம்மாங்க அப்போ நல்லா பார்த்ததும் இல்லை, நாங்களும் பார்த்ததும் இல்லை. இப்போத்தான் இந்த ஒரு 10 வருஷமாத்தான் இந்த வியாபாரம், இது இல்லைனாலும் இந்த கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது.
1: தொய்யரைக்கறி நிறைய சோளக்காட்டுக்குள்ள முளைக்குங்கம்மா. பண்ணக்கீரையும் நிறைய முளைக்குமாம்மா, பார்த்துருக்கிறீங்களா?
0: பண்ணக்கீரை நிறைய முளைக்கு, பண்ணக்கீரை தொய்யக்கீரை இந்த கீரை தான் முளைக்கு. அதை புரிஞ்சு வந்து நல்லா பொறிக்கு போட்டு கடைஞ்சது அப்புறம் ஊத்துறது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த கீரைகளாம் செலுமத்திலையும் பார்க்கல, நானே சொல்றேன் கேளுங்க, எங்கள் குழந்தைகளும் பார்க்கல, நானும் பார்க்கல. இப்போ இந்த 10 வருஷமாத்தான் இவ்வளவு கண்டுப்பு. ஒரு மூட்டை கொத்தமே தொலை கொண்டு போன விற்காத. இன்னைக்கு எத்தனை மல்லி விற்கிது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு காலம் அப்படி போச்சாலும் தின்னு நல்லா ருசி பழகி நல்லா பழகிட்டோம். வியாபாரமாக இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டிலிருந்து காஜிபாத்திலிருந்து பூமாறு கட்டு மட்டும் செமந்தே தான் கொண்டு போவோம் முக்கால் மூட்டை, அது விற்காது. அன்னைக்கெல்லாம் போட்டு பழக்கம் இழுகன்னு நான் விற்காததால இன்னைக்கெல்லாம் அத்தனை பேர் 40 பேர் இன்னைக்கு 80 பேர் விற்கிறாங்க. நான் ஒத்தி விற்ற வியாபாரம் வாம்பனை மொழ கூட்டிட்டு போறோம் வாங்க. எங்க கொத்தமல்லி காட்டுக்கு ஒரு காடு ஊத்து கிடக்கு, ஒரு காடு காய்ச்சி கிடக்கு, ஒரு காடுல கொண்டு வச்சு பாய்ச்சி பிடிச்சி நானே மல்லி கொண்டு இறப்பேன். 20 ரூபா மல்லி இருக்குல்ல, 1.5 காட்டை போறேன், 1.5 காட்டை போனேன். நான் பொறிச்சுதான் சாமி சாமி சொன்னா அப்படி சொல்றேன். நானும் நல்லா 4 குழந்தைகள் வளர்த்துன்னு போ, இன்னைக்கும் போய் பேச மாட்டேன், குழந்தைகளும் போய் பேசுறது.
1: அம்மா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயா கூட சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் நல்லா பழகிட்டீங்க, உங்களுக்கு இந்த மன தைரியம் ஒரு தோட்டத்துல போய் நீங்க மல்லி வாங்கி இறைச்சு நீங்களே கீறி விட்டு தண்ணி விட்டு நீங்க மல்லி போடுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, இந்த மன தைரியம் உங்களுக்கு எப்படிங்கம்மா வந்துச்சு?
0: எங்க அப்பா பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி. நானும் ஒருத்தர் கட்ட 5 வயசா கடன் இருக்காது வாங்கினா அப்பயே கொண்டு போய் நான் அன்னைக்கு எத்தனை 20 ரூபா 30 ரூபா ஒரு பாட்டி, 20 ரூபா 30 ரூபா ஒரு பாட்டி ஒரு சாக்காகு அல்ல. அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கும் ஒன்று வியாபாரம் பண்ண தெரியும், இந்த வியாபாரம் போட்டு பண்ண தெரியாது, நாங்களும் போட்டதே இல்லை. அது 10 வருஷமா கொஞ்சம் எல்லாம் நாகரிகம் போன்ற போறது இந்த வேலையை.

0: ஏதாவது நடந்தது. நாங்களே எங்க காட்டுப்போல கீரையே போட்டு கொஞ்சம் தொலைக்கு போனா நட்டமா என்ன பண்ண முடியும், எத்தனை பேத்துக்கு சொல்ல முடியும். அவங்களும் போய் பார்த்து போட்டு சரி இன்னும் போடல, எங்க மருமக அரைப்பிடி காடுதே இருக்கு, நம்ம அதை போட்டு ஏதோ சாக கொண்டு போவாரு. நீங்களும் போடுங்கோ, நீ சும்மா என்ன பண்றதுன்னு அப்புறம் போட்டு பழகுது.
1: இதுவரை நமது நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்கள் தனது மல்லி வியாபார அனுபவத்தையும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தையும், என்னவிதமான உணவுகள் உட்கொண்டனர், சிறுதானியங்களை எந்த அளவு சேர்த்து கொண்டனர், என்னென்ன பருப்பு வகைகள் அப்பொழுது விளைந்தன, அது அவர்களுக்கு எவ்வாறு பயன்பட்டது, என்னென்ன கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டனர் என்பது பற்றிய நிறைய தகவல் நமக்கு கொடுத்தார். கருவேப்பிலை வியாபாரம் குறித்தும் மல்லி வியாபாரம் குறித்தும் வரும் வாரத்தில் கேட்போமா இன்னும் நிறைய கருத்துக்களை. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்களே, வணக்கம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
2: அல்லது
1: 8220469
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும்

0: புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள். 3:02 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல எல்லாரும் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இந்த ஷோ கிராமஃபோனும் 103 இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். இந்த ஷோவில் உங்களுக்கு விருப்பமான ஒரு கிளாசிக்கான பாடல்களை எல்லாம், அதாவது 1950 to 1969 வரைக்கும் உங்களோட விருப்ப பாடல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்கள் பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய அன்பான மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
1: பேசுகிறீர்கள் துரைராஜ், நன்றாக இருக்கிறீர்களா?
2: மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கும் மகிழ்ச்சி. இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியோடு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: படம் காதலித்தால் போதுமா?
1: போதுமா
2: பாடல் கொஞ்சம் நில்லடி என் கண்ணே
1: கண்ணே. அடடா, என்ன ஒரு குரல் வளம் உங்களுக்காக இந்த பாடல்!

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ கிராமபோனும் 103 உங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இது. நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் பா, குள்ளக்காப்பள்ளி சித்ரா மாணிக்கம்.
1: சித்ரா மாணிக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப அருமையா இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு படகோட்டியிலிருந்து தொட்டால் பூ மலரும்.
1: அந்த பாடல் வேணுமா உங்களுக்கு?
2: அதேதான் வேணும்.
1: உங்க ஊர்ல நீங்க தொட்டீங்கன்னா பூ மலருமா?
2: மலருப்பா, எங்க வீட்லயே மலருது.
1: ரைட், ஓகே, உங்களுக்காக அந்த பாடலும் மலருது, கேளுங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை 6:55 மணிக்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் 3:14 நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ கிராமபோனும் 103 இந்த ஷோல உங்களோட விருப்ப பாடல்கள் 1950 வரைக்கும் அழகான உங்களுடைய கிளாசிக் பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் நீங்க டயல் பண்ணலாம். இப்போ நம்ம ஷோல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் மாவட்டம் குறுநைக்கல் பட்டியில இருந்து கஸ்தூர் பேசுறேங்க.
1: குறுநைக்கல் பட்டி அது எங்க இருக்குங்க?
2: அதுங்க தாராபுரத்துலேருந்து கிழக்கு ஒரு 40 கிலோமீட்டர் கிழக்கு.
1: தாராபுரத்துலேருந்து 40 கிலோமீட்டர், ரைட், ஓகே. மகிழ்ச்சி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்துங்க திருவிளையாடல் படத்துல புதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்.
1: உங்களுக்காக அந்த தென்றல் புறப்பட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பாடல்கள் இதே மாதிரி உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உடுமலை வட்டம் குரல்கோட்டை மலையாண்டி பட்டணத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன படத்திலிருந்து வேணும்?
1: மேஜர் சந்திரகாந்த் படத்திலிருந்து கல்யாண சாப்பாடு போடவா.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

0: கூடவா ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாத்து வச்சு மேளம் கொட்டவா, இந்த ஊருக்கெல்லாம் பாத்து வச்சு மேளம் கொட்டவா.
1: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: கேளுங்க ரசிங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம், அக்பர்.
1: சொல்லுங்க அக்பர், என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
3: எனக்கு இரும்பு திரை படத்துல வந்து கையில வாங்கின பையில போடல இந்த சாங்.
1: கையில வாங்கின பையில போடல. நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: கடை வச்சிருக்கேன்.
1: கடை வச்சிருக்கீங்க, கையில வாங்குவீங்க, உண்மையிலுமே பையில போடுவீங்களா மாட்டீங்களா?
3: கண்டிப்பா போடுவோம் சார்.
1: பாட்டு இப்படி கேக்குறீங்க, அப்படித்தானே?
3: ஆமாங்க சார்.
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல்

0: ரொம்ப அழகா கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கிராம போனும் 103 நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நேரத்துல நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ராஜன், நிறைவான பாடல் உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நாங்க 3 பேர் இருக்கோம் சார். எங்களுக்கு பயங்கர பிரச்சனைங்க, அதனாலதான் காசு பிரச்சனை தாங்க.
0: ஒன்னும் பிரச்சனையே இல்ல, இந்த பாட்டை கேளுங்க, எல்லாம் சால்வ் ஆயிரும். ஓகே, உங்களுக்காக அந்த பாடல்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என். சீனிவாசன் அவர்கள் நிகழ்ச்சியை கேட்டு

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:30. NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

colocar a

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புலோ மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 4 செய்திச் சுருக்கம் தொடரும்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரியசக்தி மின் உற்பத்தி கடந்த 4 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று அதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பத்துமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரை

இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். 4:03 நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல எல்லாரும் டீ காஃபி பிரேக்ல சூடா மிளகா பஜ்ஜி அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா நம்ம 103ல வரக்கூடிய பாடல் மயக்கும் மாலையில பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் 1980s 1990s பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

மயக்கும் மாலையில ஒரு அழகான ஒரு சாங்கோட நம்ம ஷோ அப்படி டேக் ஆஃப் ஆயிருக்கு. கோழி கூவுது படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ் ஜானகி மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து நம்ம நிகழ்ச்சியில. அடுத்த வாரிசு படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: பாயும் தோல் மீது சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் புதிய அமுதம் பொங்கி வரும்.

4:18 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் ரொம்ப அழகான 90s 80s பாடலை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்டு ரசித்த இந்த பாடல் என் ஆசை உன்னோடு தான் படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் வாணி ஜெயராம் மற்றும் கேஜே யேசுதாஸ் பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கைராசிக்காரன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

ஆனந்த் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில லதா மங்கேஷ்கர் பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலையில அழகான ஒரு பிளசண்டான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சு இருக்கக்கூடிய இப்ப நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் கரெக்டா 4:28 உங்களுக்காக அடுத்து வர இருக்கக்கூடிய இந்த பாடல். பூக்கள் விடும் தூது படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் டி ராஜேந்தர்.

என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இளையராஜாவினுடைய இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெத்தியடி படத்திலிருந்து உங்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் பாண்டியராஜன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

ரொம்ப அழகான இதமான ஈவினிங் பிளசண்டான இந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு ஹோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் ஆட்டோவில் டாக்ஸியில் பஸ்ஸில் காரில் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கேஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல் மைடியர் மார்த்தாண்டன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

நம்ம ஷோனோட பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மயக்கும் மாலையில பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், அதாவது 1980s அண்ட் 90s பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்ம ஷோனோட எண்ணில் இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் சின்ன மாப்பிள படத்துல இருந்து இளையராஜாவினோட இசையிலமானோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடல் ஆசிரியர் வாலி. இதே மாதிரி மயக்கும் மாலை ஷோ நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார். ஆனால் 5 மணிக்கு நம்ம சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புலோ மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதன் மற்றும் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தாவேக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சுராஜ் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகோஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியா சார்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வப்பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 5:04. சித்திர செவ்வானம் ரெயின்போ ஸ்டார் கிளப்புக்கு உங்களை வரவேற்பது ஆஜே மஞ்சு. தினமுமே நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு நிறைய நல்ல பர்சனாலிட்டிஸ ரொம்ப ப்ராப்ளமா இருக்கவங்கள, வேற வேற துறையில சிறந்து விளங்குறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு பர்சனாலிட்டி வந்திருக்காங்க. இவங்க 30 வருஷத்துக்கும் மேலாக மேடைகளில் வந்து ரொம்ப பிரபலமான பாடகராக இருந்துட்டு வர்றாரு. அவரோட ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பாட ஆரம்பிச்சு தமிழ், மலையாளம், ஹிந்தி நிறைய லாங்குவேஜஸ்லாம் பாடிட்டு இருக்காங்க. மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை எஃப்எம் ரெயின்போ 103க்கு வரவேற்கிறோம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன்.
2: என்னை பத்தி சின்ன அறிமுகம் அப்படிங்கும் போது, என்னோட ஃபேமிலி டோட்டலாகவே மியூசிக்.
1: ஓகே.
2: என்னோட தாத்தா பாட்டி, அப்புறம் என்னோட மாமா இஸ் அ வோக்கல் தெரபிஸ்ட்.
1: ஓகே.
2: தென் என்னோட கசின் சிஸ்டர் இப்ப பாடிட்டு இருக்காங்க.
1: ஓகே.
2: என்னோட டாட்டர் பாடிட்டு இருக்காங்க.
1: இசை குடும்பமா தான் இருக்கு.
2: சோ அப்படியே அந்த ஃபேமிலி, அது அப்படி
1: பாரம்பரியமா
2: பாரம்பரியமான ஒரு விஷயம் கிடைச்சது.
1: என்ன வகையான மியூசிக் சார்? கர்நாடிக் அந்த மாதிரியான மியூசிக்.
2: கர்நாடிக் எல்லாமே நாங்க பேசிக்காவே படிச்சோம். தென் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி கிளாஸஸ் எல்லாம் இங்கே ஒரு சான்ஸில், பை சான்ஸ் இங்கே கிடைச்சிது.
1: ஓகே.
2: ஒரு ஃபேமிலி மும்பையிலேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகியிருந்தாங்க.
1: ஓகே.
2: அவங்க ஒரு 5 இயர்ஸ் இங்கே இருந்தாங்க. ஸோ அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்.
1: சூப்பர். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்களேன்.
2: என் குடும்பம் பற்றி, அப்பா கிடையாது, அம்மா, நான், என் தங்கச்சி, என் தம்பி. ஸோ எவ்ரிபடி இஸ் மேரிட். எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு.
1: ஓகே. ஓகே. அப்போ சொல்ல போனால் இசையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட இசை வந்து உங்களையே உங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா?
2: இருக்கலாம். கடவுள் ஆசீர்வாதம்
1: தானே. எந்த வயசுலேருந்து நீங்கள் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க?
2: நான் என்னோட 7th இயரில் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: 7 வயசுலேருந்து. 7 வயசுலேருந்தே? ஓகே. கர்நாடிக் மியூசிக்.
2: கர்நாடிக் மியூசிக் வந்து இங்கே நம்ம குமாரன் பாகவதன் சொல்லி அவரோடு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது அதுக்கு முன்னாடி என்னோட மாமா என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர்
1: பாடிட்டு இருந்தாரா?
2: அவர் நல்ல ஒரு ஹார்மோனிஸ்ட், பெஸ்ட் கம்போசர்.
1: ஓகே.
2: அவர் நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸோட சாங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு.
1: ஓ சூப்பர். ஓகே. உங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டில் வந்து யாரோட பாடல்கள் நிறைய கேட்டு வளர்ந்தீங்க?
2: சின்ன வயசில் வீட்டிலங்கும் போது பிபிஎஸ்,
1: பிபி ஸ்ரீனிவாஸ் சார்.
2: ஆமாம், பிபிஎஸ். அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன். தென் ஜெயஸ்தாஸ்.
1: ஓகே.
2: அங்கிருந்து அப்படி சேஞ்ச் ஆகுது இல்லையா? கேவி வந்து எம்எஸ்வி வந்து எம்எஸ்வி
1: உங்களுக்கு
2: அப்படி எஸ்பிவி வந்தாச்சு அப்படி.
1: ஓகே சார், சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ இருந்து மேடையில் பாட ஆரம்பிச்சீங்க?
2: மேடையில் நான் 1990.
1: ஓகே. உங்களுக்கு அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வயசு?
2: அப்போ வந்து நான் ஹிந்தி என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு.
1: ஓகே.
2: ஸோ அது இந்த கேரளா மியூசிஷியன்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால, ஸோ அங்கே வந்து நான் அவங்க அங்கிருந்து ஆரம்பித்தேன். கேரளாவிலேருந்து
1: ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து ஹிந்தியில் தான்.
2: ஹிந்தி தான் ஸ்டார்டிங்.
1: சரி. ஓகே சரி. நம்ம ஒரு சிங்கர் வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு கூப்பிட்டுட்டு பாட சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எனக்கு கேட்குது. ஸோ அழகான ஒரு பாடலோட அவரோட பேட்டியை தொடரலாம். ஒரு பாட்டு பாடுங்க சார் எங்களுக்காக.

தேய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. உந்தன் கண்கள் மட்டும் நீட்டீண்டும்.

ஆஹா, வெறும் உங்களோட வாய்ஸ் கேட்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு, இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த கச்சேரிகள் ஆர்கெஸ்ட்ராலையும் ஸ்டுடியோலையும் கேட்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு எங்களால் கற்பனை பண்ண முடியுது. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

5:13 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டு இருக்கோம் சித்ரா செவானம். இன்னைக்கு சிங்கரோட பேசிட்டு இருக்கோம் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். நம்ம மேடை அனுபவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, சோ உங்களோட முதல் மேடை அனுபவம் எந்த ஊர்ல எங்க எப்படி நடந்துச்சு?

0: 5:13 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டு இருக்கோம் சித்ரா செவானம். இன்னைக்கு சிங்கரோட பேசிட்டு இருக்கோம் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். நம்ம மேடை அனுபவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, சோ உங்களோட முதல் மேடை அனுபவம் எந்த ஊர்ல எங்க எப்படி நடந்துச்சு?
1: முதல் மேடை அனுபவம் அப்படிங்கறத விட ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கர் கூட பாடுற
0: ஓகே
1: ஒரு சான்ஸ்
0: ஃபர்ஸ்ட் எடுத்துடுனீங்க.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கர் கூட பாடுறதுக்கான ஒரு சான்ஸ் ஸ்வர்ணலதா.
0: ஓகே,
1: அவங்க கூட ரங்கீலா ஃபிலிம்ல இருக்க
0: எவ்வளவு அழகான ஒரு சிங்கர்ல.
1: ஆமா, அருமையான
0: வாய்ஸ்.
1: ரங்கீலா ஃபிலிம்ல ஹாயராம் ஆயே கியா ஹுவா அந்த சாங் தான் அவங்க கூட பாட கிடைச்ச ஒரு சான்ஸ். பட் அது அப்படியே ஒரு 3 days ஒரு 3 ஷோ கண்டினியூஸா அப்படியே இருந்துச்சு
0: கேரளா.
1: அது வந்து பண்ணினது வந்து கோயம்புத்தூர் குட்டி சுவாணி ஆர்கெஸ்ட்ரா. இட் இஸ் இன் 1990. அது அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அடுத்தது வந்து
0: எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது அந்த பாராட்டு எல்லாம் கிடைச்சிருக்கும். நீங்க அப்ப ரொம்ப சின்ன வயசு அப்படின்னு வேற சொல்றீங்களா, ஒரு எடுத்த உடனே ஒரு பிளேபேக் சிங்கர் கூட ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஒரு சான்ஸ், எப்படி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாராட்டு எல்லாம் கிடைச்சது அன்னைக்கு?
1: அதாவது மேக்சிமம் வந்து ஆர்டிஸ்ட் சைடு வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க அன்னைக்கு எல்லாம். அதான் மேக்சிமம் நம்மள பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க.
0: ஓகே,
1: பூஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது தெரியாம ஒரு தப்பு பண்ணினா கூட அதை கரெக்ட் பண்றதுக்கான ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த பப்ளிக்கோட என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் வரும்போது நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பம்ப் ஆகி அப்படி மேல மேல கொஞ்சம் கொஞ்சமா
0: வர்றதுதான்.
1: ஆமா, அதுல வந்து சாங் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹம்மிங் மட்டும்தான். கண்ணுக்கு மையழகு, கண்ணுக்கு
0: மையாளே
1: அந்த ஒரு ஹம்மிங் அது. அப்புறம் அதுல இருந்து டிராவல் பண்ணி 1995 அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாரு, ராஜன் சொல்லி, ராஜ் மெலடிஸ்.
0: ஓகே,
1: ஸோ அங்கிருந்து நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் உன்னி மேனன், மனு, தென் நாங்கள் பண்ணாத சிங்கர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜானகிம்மா, சித்ரா, இவங்கெல்லாம் தான் நாங்கள் இன்னும் பண்ணலை.
0: ஓகே,
1: மற்றபடி மேக்சிமம் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம் அந்த ரூட்டில். அதனால நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் கூட பாடுறதுக்கான சான்சஸ்
0: இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டு. இப்படி நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்கீங்க, இப்போ பிளேபேக் சிங்கர் கூட பண்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போ நார்மலா உங்களோட ஒரு வேற ஒரு சிங்கர் கொலீக் அவங்க மாதிரி இன்னொரு சிங்கர் கூட நார்மலா இங்க லோக்கல்ல இருக்க ஒரு சிங்கர் கூட பாடுறதுக்கும் நீங்க என்ன பெரிய டிஃபரன்ஸ் அது கண்டுபிடிக்கிறீங்க?
1: இல்ல, டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இல்ல. இப்போ ஒரு பிளேபேக் அப்படிங்கும் போது, ஒரு பிளேபேக் சிங்கர் கூட பாடுறோம் அப்படிங்கும் போது, சில பேர் சுஷிலாமா இப்போ சொன்னலத்தால நான் பார்க்கும்போது அவங்க ஆஸ்பர் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் பாடுவாங்க. அதே வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு SBP சார் வந்தீங்கன்னா அவர் சில இடத்துல எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் பாடுவார், லைவ்ல எக்ஸ்ட்ராஸ் பாடுவாங்க. ஸோ அது இங்கே வந்து அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சோம்னா நல்லா பண்ணலாம் எல்லாம்.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப மறக்கவே முடியல, எனக்கு இப்படி ஒரு ரசிகர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு சொன்னாங்க, இல்லைன்னா யாரோ ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி என்னை பாராட்டி இருக்காங்க, என்னால் அது வாழ்க்கையில் மறக்கவே முடியல. இல்லை ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் அந்த மாதிரி கொடுத்து உங்களோட பாட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி வாங்கியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எப்படி இருந்துச்சு அதெல்லாம்?
1: ஐயோ, முதல் கிஃப்ட் நல்லா சொன்னு சொல்ல முடியாதுங்க, நிறைய கிஃப்ட் இருக்கு.
0: ஓகே,
1: ஸோ இட் ஆல் மெமரபிள்.
0: இல்லை, நான் சொல்றது ஒரு ரசிகர் வந்து உங்களோட பாட்டில் வந்து
1: அட்மையர்
0: ஆகி வந்து ஏதாவது கொடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி கேட்குறேன்.
1: இல்லை, அது மாதிரி இருக்கு.
0: ஓகே,
1: இருக்கு. அது ஒரு நைஃப் தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட், ஒரு கோல்டன் நைஃப்.
0: நைஃபா?
1: ஒருவேளை இனிமேல பாடாதேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க,
0: ஒழுங்கா பாடலாம் குத்திடுவேன்னு சொல்லிருக்காங்களான்னு
1: தெரியல. பாட வேணாம், தொண்டை எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்களா தெரியல. பட் ஷி கேவ் தட். அது கூட ஒரு ரோஸும் கொடுத்தாங்க.
0: ஓகே,
1: இது வந்து உங்களோட வாய்ஸ்க்கு
0: சத்தியமா இப்படி ஒரு கிஃப்ட் நாங்க எதிரே பாக்கலீங்க.
1: இது ஓபன் பண்ணும்போது தான் தெரியுது இது நைஃப் ன்னு. ஆனா என்னன்னா அதனால அறுக்க முடியாது, பேப்பர் வெயிட்.
0: ஓகே,
1: அது மாதிரி ஒரு கிஃப்ட், அது நான் இன்னைக்கு வச்சிருக்கேங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். வேற எங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றீங்க?
1: வேற நான் அப்ராட் ஷோஸ் எல்லாம் போயிருந்தாங்க, கொஞ்சம்

0: கிளப் ஷோஸ்
1: நம்ம மக்களோட, அதாவது இங்க இந்தியாவில தமிழ்நாட்டில் நம்மளோட மக்களோட ரசனைக்கும் அங்க இருக்கிற இந்தியர்களோட ரசனைக்கும் வித்தியாசம் நிறைய.
0: அங்க இருக்கிற ரசனைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறது பூராமே மேக்சிமம் எம்எஸ்வி ராஜா சார் தான்.
1: ஓகே,
0: அவங்களோட சாங்ஸ் என்ன தி அக்ரேஸ்.
1: உங்களுக்கு யார் பர்சனலா ரொம்ப பிடிக்கும், எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும்.
1: ஓகே,
0: ஏன்னா ரெண்டு பேருமே எப்படி பார்த்தாலுமே அந்த ரெண்டு போத்தோட சேம் வெயிட்.
1: ஓகே சரி, அப்படின்னா அவங்களோட ரெண்டு பேர்த்தோட இதுலேருந்துமே ஒரு ஒரு பாட்டு எங்களுக்காக பாடுங்களேன்.
0: இப்போ ராஜா சாரது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை, கண்களிலே நந்த கண்ணீர் அது யாராலே,
1: கண்ணீர்
0: கழுத்து இதுதான். அந்த பேப்பர்ஸ் இல்லாத ஒரு ப்ராப்ளம் இது.

0: இல்லை. இது ஏன்னா அத்தனை ஸ்பீடா பாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லிரிக் எனக்கு ஞாபகம் இல்லை.
1: ஓகே, ஆமா பல பாட்டு பாடிட்டு இருக்கீங்க,
0: எவ்வளவு பாட்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எல்லா பாட்டுக்குமே அந்த லிரிக் எடுத்து பாடும்போது ஒரு தைரியமா இருக்கும்.
1: ஓகே, எங்களுக்கு ஆனா கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. லிரிக்ஸ் இல்ல அப்படிங்கறதுல
0: கேட்டுட்டு இருக்கறவங்க திட்டாம இருந்தா சரி,
1: அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க நாங்க மனிதர்கள். சோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 5:25 எஃப்எம் ரெயின்போ 103.3ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சித்திரை ஜீவனம். நமது எஃப்எம் ரெயின்போவில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒலிபரப்பாகும். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சிங்கர் கூட பேசிட்டு இருக்கோம். சார், நீங்க பாடல் பாடுறதுக்கு தினமும் எப்படி பயிற்சி எடுப்பீங்க? உங்களோட குரலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நேயர்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா?
1: வோக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னீங்கன்னா மெயினாக ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்க.
0: ஓகே,
1: ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ளஸ் வோக்கல் எக்ஸசைஸ் வந்து அகாரம் ஒரு 2 ஆக்டோ 3 ஆக்டோ பாடுறது.
0: ஓகே,
1: அகாரம் இகாரம் உகாரம் இதெல்லாமே. அப்போ இதெல்லாமே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸோட கலர் கொஞ்சம் மாறும்.
0: பாடகர்களோட கஷ்டமா இருக்குமா, இல்ல அவங்களோட அந்த பாவங்கள் அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டமா இருக்குமா, நீங்க அதெல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க?
1: இல்லைங்க, அதாவது ஒவ்வொருத்தரோட வாய்ஸ் நேச்சர் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சில சிங்கர்ஸ் எடுத்திங்கன்னா, இப்போ நம்ம டிஎம்எஸ் எடுத்திங்கன்னா அவரோட வாய்ஸ் கல்ச்சர் வந்து எஃப்லிருந்து ஸ்டார்டே ஆகுது.
0: ஓகே,
1: இப்போ அதே அந்த ரேஞ்சு தான் சங்கர் மாதேவன். அப்போ அவங்க வந்து அடுத்த ஆக்டோ எஃப் வரைக்கும் போவாங்க, மிடில் ஆக்டோவிலிருந்து.
0: ஓகே,
1: அதுக்கு மேலே டச் பண்ணும்போது ரிஸ்கி. நம்ம அதுக்கு மேல டச் பண்றதுக்கு நம்ம வந்து லைவ் வேலையில அதை பண்றது இல்லையே,
0: பண்ண மாட்டோம்.
1: அதுதான் ரிஸ்க்.
0: இப்போ உங்க ஒரு பாடல், இப்போ ஒரு புதுசா ஒரு பாட்டு கேக்குறீங்க, அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சுமார் எத்தனை தடவை கேட்பீங்க? உங்களுக்கு எப்படி அதை எந்தெந்த மாதிரியான நீங்க அதை மனப்பாடம் பண்றதோ இல்ல அதோட நுவான்சஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு தடவை அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
1: அதாவது அது என்ன சொல்றது, லிரிக் எழுதணும் அப்படிங்கும்போது வித்தவுட் மிஸ்டேக் லிரிக் எழுதணும். இன்னைக்கு நம்ம கூகுள் சர்ச் பண்ணால் வந்துடுது, பட் அன்னைக்கு எல்லாம் எழுதணும் இல்லையா, கம்பல்சரி நமக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் எழுதணும். அப்போ வித்தவுட் மிஸ்டேக் அது இருக்கணும். அப்போ அது ஒரு தடவை எழுதினதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி படித்து பார்ப்போம், இதுதானா. அப்போ அந்த பாட்டை திருப்பி போட்டு அது கூட கேட்கும்போது எப்படியா இருந்தால் 4-5 டைம்ஸ் வரும். அதுக்கிடையில் நம்ம ஏதாவது சங்கதிகள் பாடியிருக்காங்க அப்படிங்கும்போது அது திருப்பி நம்ம கிளியராக கேட்க வேண்டியிருக்கும். அது மட்டுமே லிரிக் பார்க்காம அந்த டியூன் மட்டும் கேட்க வேண்டியிருக்கும்.
0: இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்லாம் அழகாக பாடுறாங்க, உச்சரிப்புலாம் கிளியராக இருக்குது, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் இந்த சங்கதிகள் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு அது எவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது வரமாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடகர் ஆகணும்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும்?
1: சூப்பரான பாடகர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல குரு, அவங்க டிராவல் பண்ணுற ரூட் இது தான் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அது தெரிஞ்சு வச்சுக்கிறது.
0: ஓகே,
1: அந்த இதில் தான் நம்ம டிராவல் பண்ணுறோம், அப்போ இது தான் இதோடைய ப்ராப்பர் ரூட்டு, இதில் போனால் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு.

0: என்ன போகும். அதுக்கு பேசிக்கலாக நம்ம ராகவேதாஸ் எல்லாம் தெரியணும் இல்லையா, அது தெரியும் போது தான் நம்ம அதுக்குள்ளே போய் யூஸ்ஃபுல்.
1: அது எவ்வளோ முக்கியம் ஒரு சிங்கருக்கு, நீங்கள் உங்களோட சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் அவ்வளோவா தெரிய வேண்டியது இல்லைங்க, அதெல்லாமே நம்ம கூகுளில் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலாம், என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கு நான் பாட போகிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து, ஏன்னா இளம் வயசில் வந்து அதுதான் அவங்களுக்கு ஒரு எங்கேயாவது போய் பெர்ஃபார்ம் பண்ணிடும் உடனே, அவங்களுக்கு இப்போ ரொம்ப நாள் எடுத்து ப்ராக்டிஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. சீக்கிரமாக நான் பெரிய ஆள் ஆகணும், சீக்கிரமாக நான் சிங்கர் ஆகணும் அந்த மாதிரி தான் இப்போ எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகளும் இப்போ நிறையா இருக்குது. உங்கள் காலத்தில் ஏதோ ஒரு குரு ரெண்டு குரு இருப்பாங்க, இப்போ எங்கே பார்த்தாலும் குருவாக இருக்க மாதிரி இருக்காது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஒரு இது சொல்ல விரும்புறீங்க?
0: இல்ல, அவங்களோட அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வந்து தப்பு. பிகாஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம எந்த பில்டிங்கும் கட்ட முடியாது.
1: கரெக்ட்.
0: அது இல்லாம எந்த பில்டிங் கட்ட முடியாது. அப்படியே மீறி கட்டினாலும் அது ஒரு சில நாட்களில் கீழே ஒழுகப்படும். அப்போ அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாரையாவது ஒரு ஆளுகளை செலக்ட் பண்ணிக்கணும், யாராவது ஒரு மியூசிஷியனை செலக்ட் பண்ணணும், இல்லை பேசிக் ஒரு ஸ்ருதி ஃபிக்ஸ் பண்ணி அதை பாடி பழகினா தான் அதுக்கான வேல்யூங்க.
1: ஓகே, உங்கள் வாய்ஸ் எப்படி சார் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த வாய்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் சில்லுன்னு எதுவும் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணணுமா? எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களோட வாய்ஸ்?
0: நான் நல்லாவே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்.
1: ஆஹா,
0: ஆமாம், நல்லாவே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கூல் வாட்டர் தான் சாப்பிட்றேன்.
1: ஓகே,
0: அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்குங்க.
1: இப்போ ஒருத்தங்களோட குரல் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இறைவன் கொடுத்தருக்க வரோம், அவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை நான் எப்படி வாய்ஸ் இருந்தாலுமே டெய்லி நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணால் நல்ல வாய்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம்.
0: இல்லை, அதாவது நம்ம மியூசிக் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இந்த இறைவனுக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு கொடுத்து, தாத்தா பாட்டி நம்ம அப்பாவுக்கு கொடுத்து, நம்ம அப்பா நமக்கு கொடுத்து, ஸோ அதை இது மொத்தமாக நம்ம சொல்லணுன்னா இப்படியான வரம் இது சொல்ல முடியாது.
1: அது கரெக்டு
0: இல்லைங்களா? இது இறைவன் மட்டும் அப்படி நம்ம சொல்ல முடியாது.
1: டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும்.
0: டெய்லி ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்.
1: சூப்பர், ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: 1, 2, 3.

0: சார், அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய லாங்குவேஜஸும் பாடுவேன்னு சொன்னீங்க, எங்களுக்காக ஒரு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தி மலையாளம் அதெல்லாம் ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ஹிந்தி மலையாளம் ஃபர்ஸ்ட் மலையாளம் போலாங்களா?
0: ஓகே, உங்களோட ஃபேவரட் சாங் எதுனாலும் பாடுங்க.
1: ஜெரி அமல்தேவன் ஒரு மியூசிக் டைரக்டர்.
0: ஓகே.
1: படம் வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்.

0: மலை இடத்துல சொல்லணும்னா அடிப்பொழி. ஓகே,
1: இப்படி
0: ஒரு
1: ஒரு
0: ஹிந்தி சாங்
1: சாங்.
0: ரொம்ப அழகான பாட்டில்.
1: ஆமாம், ரொம்ப, அதாவது அது வந்து ஃபீமேலும் பாடியிருப்பாங்க, மேலும் பாடியிருப்பாங்க,
0: ஓகே.
1: ரெண்டு பேருமே ரொம்ப கிளாஸாக பாடியிருப்பாங்க. அது கம்போசிங் இன்னும் சூப்பராக இருக்கும். ஹிந்தி வந்து பாபிங்கிற ஒரு ஃபிலிம்.
0: ஓகே, பாருங்க.
1: சோச்சுதா ஹூ அகர் மே தோ அமாங்கதா ஹாத் அப்ன

0: பிளேபேக்லாம் ஏன் ட்ரை பண்ணல? பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி? இங்கே பாடியிருக்கீங்களா?
1: பிளேபேக் நான் எனக்கு ரெண்டு சான்ஸ் கிடச்சிச்சு.
0: ஓகே.
1: கிடச்சி நான் பாடின ட்ராக் பாடினேன் ரெண்டு ரெண்டு மூவிக்கு. தென் அதுவும் அந்த ஃபிலிம் வரல.
0: ஓகே.
1: அப்புறம் வந்து ஒரு மலையாளம் கிறிஸ்டின் டிவோஷனல் ஒன்று பாடியிருந்தேன், அது மலையாளம் கிறிஸ்டின் டிவோஷனல். அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு நிறைய ஆல்பம்ஸ் பாடியிருக்கேன்.
0: ஓகே.
1: அவர் நல்ல ஒரு கம்போசர். அவர் இப்போ இந்த ஜெரியாமல் தேவி இளையராஜா எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி அவர் ஒரு பியூட்டிஃபுல் கம்போசர்.
0: ஓகே.
1: அது இப்போ என்னோட ஒரு ப்ராஜெக்ட், அப்கமிங் ப்ராஜெக்ட், நான் இண்டிவிஜுவலாக மியூசிக் பண்ணலான்னு ஒரு பிளானில் அதோட லிரிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு.
0: ஆல்பம் மாதிரி
1: ஆல்பம்
0: பண்ணுறீங்களா?
1: மாதிரி
0: ஓகே,
1: அதோட லிரிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு
0: சூப்பர்.
1: இருக்கு.
0: அந்த ஆல்பம் வந்து ரொம்ப சிறப்பான வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி சார்பாகவும் எங்களோட நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஒரு ஒரு பாட்டு பாடும்போது ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அதோட ஸ்ருதியா, இல்லை அதோட பாவமா, இல்லை அதோட ப்ரொனன்சியேஷனா, எதுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதுக்கு கொடுப்பீங்க?
1: இல்லை அதனால தான் வந்து ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ருதி எந்த அளவுக்கு உள்வாங்கி பாடும்போது அதை லயிக்கிறோம் பாருங்களேன், அந்த லயம் அப்படிங்கிறது அந்த லிரிக்.
0: ஓகே.
1: இப்போ அந்த லிரிக்கை நீங்கள் தந்தன தான தான நீ ந தந்தன் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லிரிக் கொடுக்குறாங்கன்னா அந்த லிரிக் நீங்கள் எப்படி அந்த டெம்போவில் செட் பண்ணுறீங்க? ஆனால் இந்த ஸ்ருதி நீங்கள் மாறிடக்கூடாது, இந்த ஸ்ருதி இல்லாமல் ஆயிரவும் கூடாது. அப்போ அதே சமயத்தில் அந்த லிரிக்கோட ப்ராமினன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருக்கணும் இல்லைங்களா. என்ன சத்தம் இந்த நேரம் அப்படிங்கும்போது அதுக்கான அந்த ப்ராமினன்ஸ் அங்கே இருக்கணும், அந்த டியூனில் கம்பல்சரி இருக்கும். பட் அந்த பாடும்போது அந்த வார்த்தைகள் என்ன எங்கே என்ன மாதிரி பிரதிபலிக்குதுன்னு பார்த்து பாடினோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
0: ஸோ இப்போ நிறைய புது டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சுல சார், இந்த ஆட்டோ டியூன் அந்த மாதிரி, இல்லை ஏஐ டியூன்ஸ் வருது. இதனால வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பாடகர்களோட திறமைக்கு வந்து அது ஒரு சவாலாக வருதா, இல்லைனா இதனால உங்களோட வாய்ப்புகள் போகுது அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறீங்களா?
1: என்ன மாதிரி சொன்னீங்க வாய்ப்புகள்?
0: ஆட்டோ டியூன் இப்போ பிச் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு அவங்களே
1: ஆமாம்.
0: பண்ணி இது ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த அதேமாதிரி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ மறைந்து போன நிறையா பாடகர்களோட வாய்ஸை வந்து அப்படியே இல்லை கொண்டு வந்து புதுசாக நான் சாங் அவங்க பாடின மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது ஒரு டெக்னாலஜியோட வளர்ச்சியாக பார்க்குறீங்களா? இது வந்து ஆக்சுவலாக பாடகர்களுக்கு இதுக்கான மியூசிக்கோட எதிர்காலத்துக்கு இது நல்லது அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறீங்களா?
1: இல்லை, டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. பட் அட் த சேம் டைம் உயிர் இருக்கிற ஒரு பொருளுக்கும் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குமோ அந்த வித்தியாசம் கண்டிப்பாக அதில் இருக்குங்க.
0: ஓகே. ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?
1: அது இல்லைன்னா அப்புறம் அது ஒன்றுமே இல்லையே.
0: நிச்சயமா நிச்சயமா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எவ்வளோ வருஷமாக பாடிட்டு இருக்கவங்களாம் அப்படியே இருக்காங்க, ஆனால் இப்போ நிறைய புதுசான ஆளுங்களும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு பிரபலமானது அந்த அது மூலமாக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வருது இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: அது சில பேரோட இன்ட்ரெஸ்ட்டுங்க. இப்போ அது என்ன, இந்த மல்டி மீடியா இல்லாத காலத்தில் நிறைய ஹிட் இருந்திருக்கு. மல்டி மீடியாவே இல்லை அந்த டைமில் அப்படிங்கும்போது நிறைய ஹிட் சாங்ஸ்ன்னு அன்னைக்கு ஹிட்டு அப்படிங்கும்போது அன்னைக்கு என்ன மீடியா இருந்துச்சு?
0: ஒன்றுமே இல்லை.
1: ஆனால் அன்னைக்கு நம்ம அந்த பாட்டெல்லாம் கேட்குறோமே.
0: கண்டிப்பாக இன்னும் நிற்குது இல்லையா அதே அந்த சாங்ஸ்லாம் இன்னும் நம்ம மனசில் நிற்குது. நிச்சயமாக. சூப்பர் சார். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரசித்த பாடகர் அப்படின்னா யாரை சொல்வீங்க?
1: ரசித்த பாடகர் அப்படின்னா நான் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. ரெண்டு மூணு பேர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓகே, யாராவது ரெண்டு பேர் சொல்லுங்களேன்.
1: நிறைய பேர் இருக்காங்க. தாசட்டர் இருக்காரு, அப்புறம் ஹரிஜி இருக்காரு.
0: ஓகே.
1: அப்புறம் இவர் நம்ம உன்னிகிருஷ்ணன் இருக்காரு.
0: ஓகே. நீங்கள் மேடைகளில் பாடும்போது யாரோட சாங்ஸ் நீங்கள் அதிகமாக பாடுறீங்க?
1: அதிகமாக அப்படிங்கிறது இல்லைங்க. பட்டு நமக்கு அன்னைக்கு இந்த ஆடியன்ஸுக்கு இந்த சாங் செட் ஆகும் அப்படிங்கிற அந்த க்ரௌடை பார்த்து நம்ம சில சாங்ஸ் போடுவோம் இல்லையா.
0: ஓகே.
1: அது மாதிரி சில சாங்ஸ் நம்ம போடுவோம்.
0: நீங்கள் ஹரிஹரன் சார் கூட கூட நிறைய மேடைகள் பகிர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
1: ஆமாம் ஆமாங்க.
0: ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
1: அது வந்து என்ன சொல்கிறது, கடவுளால் இது சொல்லுவாங்கல்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ண, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஹரிஜியோட ஒரு கான்டாக்டும்

0: அவர் கூட உட்கார்ந்து அவர் கூட பாடுறதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சது.
1: எப்படி சார் அவர் அவரோட லைக் உங்களுக்கு அவரோட கசல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
0: கசல்ஸ் கசல்ஸ் எல்லாமேங்க. அவர் அவரோட டிவோஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஹனுமான் சாலிசா கசல் எடுத்தீங்கன்னா கண் ஏகப்ப அதாவது இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு. இல்லை அது என்ன சொல்கிறது, கடல் மாதிரி நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நினைக்கிறோம் ஓ அதுதான் அந்த தான் எண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எது எண்டுன்னு போக போக தான் தெரியும். ஆனால் எங்கேயுமே எண்டே இல்லை. நோ எண்ட் கார்டுங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஸோ நம்ம சித்ரசவனம் நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பாடல் பற்றியும் பாடல் பயிற்சிகள் பற்றியும் அவங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். சார் ஹரிஹரன் சார் வாய்ஸில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு எங்களுக்காக பாடி காமிக்க முடியுமா?
1: ஹரிஹரன் சார் வாய்ஸில் பாடணுங்க
0: சார், அவர் மாதிரி பாடிக்காமீங்களா?
1: அவரோட பாடல்கள் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க.
0: ஓகே, அப்போ பாடிங்க, ட்ரை பண்ணி பாடிக்காமீங்களா?
1: அப்போ என் சுவாச காற்று வருகின்ற, அது இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அவரோடது எல்லாமே ரிஸ்கி. நம்ம கேட்கும்போது நினைப்போம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது தொட்டு பார்த்தா தான் தெரியும். அது ஐயோ தெரியாமல் தொட்டுட்டோம்டா, கை வேறு சுட்டுருச்சு, கை வெளியே எடுத்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் கை சுட்டுதுங்கிற மாதிரி ஆகிடும் அந்த சாங்.
0: ஓகே,

0: ஆஹா,
1: அது
0: கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
1: அது அதே மாதிரி இதில் நம்ம காசி படத்தில், அப்புறம் இந்த என்ன, அதாவது ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிஃபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம், போதும் கண்ணே நீ நடத்தும் ஞாபகமே, தூங்கும் போதும் தூங்க விளையும் ஞாபகமே. நரரானே நரரீரே, இது மாதிரி.

0: முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். அது அதே
1: நீங்க
0: மாதிரி
1: பாடிட்டே இருந்தீங்கன்னா
0: இது மாதிரியான, அதாவது அவரோட பாட்டு சி நல்லா இல்லை இந்த பாட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது.
1: நாங்க ஜாலியா கேட்டுட்டே
0: அதே மாதிரி நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க.
1: இருப்போம். ஓகே, அப்படியே ஹாய் ராமாவும் பாடுவீங்களே? சொன்னலதா மேம் கூட ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு.

0: அது ஹயராம்.
1: சூப்பரா இருக்கு.
0: அது அது மாதிரி நிறைய இருக்குங்க. தப்பு ஞாபகம் வராது, ஒரு ரெண்டு பாட்டா இருந்தா பரவாயில்ல.
1: அது நிச்சயமா தான். இப்போ ஒரு ஒரு சிங்கர் அப்படிங்கும் போது அவங்க வந்து அவங்களோட ஒரு அவங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்கும் இல்லையா, அந்த குரலை வளர்த்தெடுத்துக்கிறதுக்கு பயிற்சி பண்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி இப்போ இப்போ ஹரி சார், எஸ்பிபி சார் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களோட அவங்களுக்கான வாய்ஸை வந்து இவங்களோட வாய்ஸா அப்படி ட்ரை பண்றது நல்லதுன்னு யோசிக்கிறீங்க?
0: இல்லை இல்லை, ஸோ யாருக்குமே யாரோட வாய்ஸுமே கிடையாது, அவங்களுடைய ஸ்டைல்
1: ஓகே
0: அதுதான். அதாவது அவங்களோட நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆள் பாடும்போது இவர் எஸ்பிபி மாதிரி பாடுறாரு, இவர் ஹரிஹரன்

0: மாதிரி மாதிரி தான்
1: மாதிரி தான் கண்டிப்பா. இல்லை அது நான் சொல்ல வர்றது, அவங்களுக்குன்னே இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை வந்து நான் சுரேஷ் மாதிரி பாடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களோட வாய்ஸை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுவே போதும் அப்படியா?
0: இல்லை எனக்கு இதுவே போதும் நான் இன்னும் நினைக்கவே இல்லை, எனக்கு இன்னும் வேணுங்கிறது நினைக்கிறேன்.
1: ஓகே, நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பாடிட்டுருக்கீங்க, அப்போ வந்து அந்த பாட்டு வந்து யாரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துருக்கிற அவ்வளோ உங்களோட ரசிகர்கள் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஃபங்க்ஷனில் இருக்க பர்சன்ஸ் அவங்களோ அவங்க வந்து கேட்டு கைத்தட்டினா நீங்கள் ஹாப்பி ஆவீங்களா, இல்லை நீங்கள் அந்த பாட்டை வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் கரெக்டாக இன்னைக்கு எல்லாமே அவுட் புட் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும்?
0: இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க கைத்தட்டுறதுனால நம்ம ஹாப்பி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியணும் நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பா
1: தப்பா அப்படின்னு சொல்லிட்டு
0: அப்பந்தான் அதில் சந்தோஷம் இருக்கும்.
1: நிச்சயமா, தட் இஸ் அப்போ உங்களை உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உங்களோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு
0: நினைக்கிறீங்க. பாட்டு நம்ம பாடுறோம்னா அது நம்ம ஃபஸ்ட்டு ஹாப்பி ஆகணும்.
1: ஓகே,
0: அப்போதான் கேட்குறவங்க ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு நம்ம நினைக்கலாம்.
1: இப்போ டெக்னாலஜியில் நிறைய மைக் அவுட்புட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு இல்லையா, அதில் அதில் வந்து அந்த டெக்னிக் அந்த டெக்னாலஜி வந்து உங்களோட வாய்ஸஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதா?
0: அது அது நீங்கள் எந்தெந்த மாதிரி மைக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதோட கண்டென்சர் வேல்யூ என்ன இருக்குது, உங்களோட வாய்ஸோட த்ரோ என்ன இருக்குது?
1: த்ரோ இருக்குது. ஓகே,
0: அதை பேலன்ஸ் பண்ணும், நீங்கள் வாய்ஸ் பேலன்ஸ் பண்ணும், அதுதான் அதோட மெயின் விஷயம்.
1: ஓகே, இப்போ ஒரு ஒரு ஸ்டூடியோக்குள்ள ஒரு ரெக்கார்டிங்கில் நீங்கள் பாடுறதுக்கும் ஒரு ஒரு லைவ் ஸ்டேஜில் பாடுறதுக்கும் என்ன விதமான வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும்?
0: ஸ்டூடியோவில் நம்ம ஷவுட் பண்ண வேண்டியதில்லை.
1: ஓகே, கண்ட்ரோல்டு வாய்ஸில் நீங்கள்
0: கண்ட்ரோல்டு வாய்ஸாக பாடலாம்.
1: ஓகே,
0: இது முதல்ல வந்து ஒரு 2010 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திதான் பாட வேண்டியிருக்கும் ஃபீட்பேக்குக்காக.
1: ஓகே,
0: இப்போ தான் இன் இயர் மானிட்டர்ஸ் வந்துச்சு,
1: அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
0: அதுதான் ரொம்ப ஈஸி, நம்ம வாய்ஸ் என்ன லெவலில் இருக்குது, நமக்கு அந்தந்த நோட்டை நம்ம எது ப்ரொமோட் பண்ணி பாடணுங்கிறது நம்ம கிளியர் பண்ணி பாடிக்கலாம்.
1: சூப்பர் சார். இப்போது இப்போ நிறைய குழந்தைங்க வந்து இப்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கணும் இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இல்லைனா பெற்றோர்களுக்கு வந்து ஏன் மியூசிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா?
0: இல்லை, ஏன் மியூசிக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்க மாட்டேன், பிகாஸ் மியூசிக்கும் வந்து லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் அழுகும்போதும் தூங்கும் போதும் பசிக்கும் போது எல்லா டைம்லையும் நம்ம கேட்குறது வந்து மியூசிக் மட்டும்தான்.
1: எந்த மூடாக இருந்தாலும்
0: மியூசிக் தான்.
1: ஓகே,
0: குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு சேனலில் அவங்கள கொண்டு போனால் அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அதுதான் இதில் இருக்கிற விஷயம்.
1: அந்த மாதிரி புதுசாக பாட வர விரும்புகிற இளம் பாடகர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைசஸ் கொடுப்பீங்க?
0: இளம் பாடகர்கள் வந்து கம்பல்சரி தே ஷுட் கோ த்ரூ கர்நாடிக் ஆர் ஹிந்துஸ்தானி,
1: பேசிக்கலி
0: 100% தே ஷுட் கோ.
1: ஓகே, சின்ன வயசுல படிச்சோம்னா பெட்டர் இல்லையா? சின்ன வயசுல படிச்சோம்னா அது பெட்டர் தான் இல்லையா?
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே,
0: அதாவது ஒரு 8 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா குட். அது அவங்க ஒரு ஒரு 15 இயர்ஸ் எல்லாம் ஆகும்போது அவங்க வேற கலர் ஆயிடுவாங்க.
1: அண்ட் என்ன மாதிரியான இப்போ சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது உணவுகள் இருக்கா?
0: இல்லை இல்லை, அந்த
1: சிங்கார் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம்
0: அது எல்லாமே உங்கள் மனசு தாங்க காரணம்.
1: ஓகே, நிறைய பேர் இதை கேட்டுட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, இது நிறைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மனசு தான், ஐயோ இது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இது சாப்பிட்டா எதா ஆகிடுமோ அப்படின்னு ஆகிடும், பிகாஸ் உங்கள் மைண்ட் செட்டில் அது
1: மைண்ட் செட் வந்து
0: ஆகிடுமா அப்படின்னு வந்துருச்சு. So it will be going to happen.
1: இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு லைக் ரொம்ப த்ரோட் பெயின் அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் அன்னைக்கு வந்து உங்களோட ஸ்டேஜ் ஷோ இருந்திருக்கு, அதெல்லாம் எப்படி சமாளிச்சிருக்கீங்க?
0: அது முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே அதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணி
1: சரி பண்ணிக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நல்ல நிறைய சங்கதிகள், நிறைய மியூசிக் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ்வளோ நேரம் எங்களோட நேயர்களுக்காக பண்ணீங்க. உங்களோட பேட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? ஒரு ரெண்டு லைன் ஏதாவது.
0: ரெண்டு லைனா?
1: மலர்களை பாடுங்களேன். மலர்களே
0: மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன

0: சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நம்ம ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக உங்களோட அழகான இசை அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்துட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களோட இசை பயணத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும் ஆகாஷவாணிக்கும் என்னோட நன்றி.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நேயர்கள் இதுவரை ரசித்தது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. நமது எஃப்எம் ரெயின்போவில் தினமும் காலை மணி 8:50 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். அழகான இதமான மாலை பொழுதுல 6 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சி தரும் முதல்

இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். கேட்டது நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து

கேட்ட இந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். ஆறு மணி பத்து நிமிஷத்துல நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. இப்ப நம்ம சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தபடியா திருப்பூர்ல இன்னைக்கு அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஈரோட்ல 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாயிருக்கு. அதனைக்கு அடுத்தபடியா சேலம்ல இன்னைக்கு அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. ஊட்டியில இன்னைக்கு 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 11 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாயிருக்கு. நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி பாலக்காட்ல இன்னைக்கு அதிகபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் பருவம் மழை படத்திலிருந்து சலில் சௌத்ரியினுடைய இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். 6:16 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ பூச்செண்டு. இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கறதுங்காட்டிக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு செட்டில் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம், இன்னும் பல பேர் வந்து சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நம்ம சிட்டியில டிராஃபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை அண்ட் நம்ம சுங்கம் வரக்கூடிய அந்த பைபாஸில் கொஞ்சம் டிராஃபிக் காணப்படுது. அதனை தாண்டி ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், காந்திபுரம், ஜிபி தியேட்டர்னுடைய சிக்னல் அண்டு நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டினுடைய முன்பகுதி, அங்கெல்லாம் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கு. அதனை தொடர்ந்து 100 feet ரோடு அண்டு கிராஸ்கட் ரோடு, இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் காணப்படுது. சிவானந்த காலனியுடைய பஸ்ஸினுடைய டெர்மினல், அங்கே கொஞ்சம் இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் எங்கே அப்படின்னா நம்ம பீலமேடுனுடைய ஏர்போர்ட் நியர்பை, அங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இந்த ஒரு நேரம் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஈவினிங் வந்து ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஹார்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பகுதியிலிருந்து அதற்கு பக்கத்தில் ஒரு பேரலல் டைரக்ஷன் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அந்த ஒரு ட்ராக்ல உங்களுடைய சேஃபான பயணத்தை நீங்க தொடரலாம். அதோட சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களோட பாடலையும் தொடரலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்து வர இருக்கக்கூடிய பாடல்

0: கேட்ட பாடல் பட்டின பிரவேசம் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஈவினிங் 6:40 நம்ம டீ கடையில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட்டிங்ல இருப்பீங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கறதா இன்னைக்கு தலைப்பு. இத பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 2312103 அப்படிங்கிற நம்பரையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நீங்க மொபைல்ல கால் பண்ணும் பொழுது 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணுங்க. இன்னைக்கு தலைப்பு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா

ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாளை மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின்போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்க பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் என்று வரும், 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் வந்து 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் அதில் வந்து 313 கோடி, மொத்த வரி வருவாய் வந்து 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு வந்து 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் வந்து 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை வந்து 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்பு

0: அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும்பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ்

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நிமிஷத்துல நம்ம என்டர் ஆயிருக்கிறது. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல இது டீ கடை. இன்னைக்கு நம்ம டீ கடையை வந்து கடை ஓபன் பண்ணியாச்சு. என் கூட நம்ம ஆர்ஜே மஞ்சு ரெண்டு பேரும் ரெடியா இருக்கோம் உங்களோட பேசுவதற்கு. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. இருந்தாலும் டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷோவை வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். இந்த டாபிக்ல நீங்க பேசணும் அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பரையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்க மொபைல் இருந்து கால் பண்ணும்பொழுது 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணலாம். இப்ப நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமா இருக்கிற மஞ்சு கிட்ட கேட்போம், சொல்லுங்க மஞ்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு?
1: எக்ஸ்பிரஷன் என்னத்தங்க சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முதல்லலாம் வந்துட்டு எங்க ஊருக்கு போறதா இருந்தாலும் அழகா பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அஞ்சு நாள் நாலு நாள் ட்ரிப் போறது எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்கிருந்து நம்ம காந்திபுரத்துக்கு போறதுக்குள்ள கை வலிக்குது கால் வலிக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி
0: இருந்தாலும் நேர் நம்ம ரெடியா பேசுவதற்கு ரெடியா இருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? காரமட தர்மலிங்கம், எப்படி இருக்கீங்க தர்மலிங்கம் அப்படின்னு நான் வந்து ரெகுலரா கேட்பேன். ஆனா இன்னைக்கு டாபிக் என்னன்னா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், இதுதான் தர்மலிங்கம் டாபிக். நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நான் இளமை காலத்துல எல்லாம் ரொம்ப ஜாலியா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா விளையாடிட்டு நல்ல ஒரு இதா இருந்தோம்.
0: சரி,
2: இருந்தாலுமே கல்யாணம் ஆச்சு, அப்பவும் ஒரு நல்ல சந்தோஷம் இல்லையா? எல்லாமே ஒரு குழந்தைக்கு பொறுத்து நல்ல சந்தோஷம் தான்
0: இருந்துங்க.
1: கல்யாணம் சந்தோஷத்துல இருந்தாரு சொல்றேன்.
2: கஷ்டங்கள் வரும்போது ரொம்ப நலிவடையும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அதாவது நீங்க சிம்பிளா என்ன சொல்றீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஜாலியா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன் அப்படியா சொல்றீங்க?
1: கரெக்ட்.
0: தர்மலிங்கம் சொல்லுங்க, தர்மலிங்கம் கொஞ்சம் ஏன் ஆஃப் ஆகுறீங்க? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த கம்பாரிசன் சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க?
2: அப்படியே ரொம்ப ஜாலியா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் திரும்பத்துல இருக்கிறதா
0: சொல்றது. ரைட், கவலையே படாதீங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட மட்டும் கையில வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு டாபிக்ல வந்து இப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய நேயர்கள் பேசுவதற்கு ரெடியா இருக்காங்க. நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒன் மோர் அகைன் ஐ ரிப்பீட், 2312103 அப்படிங்கிற நம்பர்லயும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
3: சார், நான் இன்னும் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் சார், ஒன்னும் வாயவே முடியலைங்க.
0: அப்படியா? ரைட், நீங்க கவலையப்படாதீங்க. இப்ப இன்னைக்கு டாபிக் என்னன்னா எப்படி இருந்தனா இப்படி அப்படி ஆயிட்டேன், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?

0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க.
0: நான் பேசுறேன்னா நீங்க பேசுறீங்களான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வரக்கூடிய நேர்கள் எல்லாமே உங்களோட ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிருங்க. அட் த சேம் டைம் நீங்க ஸ்பீக்கர் போனை வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸ்பீக்கர் போட்டு அப்படின்னா ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணிருங்க. அண்ட் ஹெட்செட் போட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதையும் ரிலீஸ் பண்ணிருங்க. உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாங்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரொம்ப கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இப்ப நம்ம டீ கடையில நானும் நம்ம ஆர்ஜே மஞ்சு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அதை பத்தி நம்மளுடைய நேயர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: சுப்பிரமணி
1: சுண்டக்காமுத்தூர். கரெக்டா சொல்லுங்க, சுண்டக்காமுத்தூர் சுப்பிரமணி என்ன சொல்ல போறீங்க?
2: என்ன
1: சொல்ல போறீங்க?
2: கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி நம்ம லைஃப் கொஞ்சம் எப்படியோ இருந்த லைஃப் கொஞ்சம்
1: நல்ல ஒரு சேஞ்சா இருக்கு அப்படிங்கறீங்க. அப்ப வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப வந்து உங்க அம்மா அப்பா கூட இருக்கும் பொழுது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க?
2: என்னங்க
1: சொல்றீங்க? அதாவது
3: இப்படி இல்லங்கறாங்க அப்படின்னா
1: நீங்க நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க
2: அப்படிங்கிறீங்க? பசங்க பொண்ணு பையன் பொண்ணு
1: அதத்தாங்க நானும் சொல்றேன். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இல்லையா?
2: முன்னாடி
1: என்று இவ்வளவு தைரியமாக உங்களுடைய கருத்தை எடுத்து உரைத்ததற்காக சார்பா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லினா ரொம்ப நன்றி. ரொம்ப போல்டா பேசிட்டாரு மஞ்சு. இப்படி நிறைய பேர் போல்டா பேசுவதற்கு ரெடியா இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்த நேயரை மீட் பண்ணிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ,
4: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
1: வணக்கம்,
3: பேர் சொல்லுங்க.
4: ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசேகரன்.
1: குணசேகரன், உங்களை சுற்றி காத்தெல்லாம் இப்படி எல்லாம் சவுண்ட் கேட்டு இருக்கு. கொஞ்சம் காத்து இல்லாத பிளேஸ்ல நின்னீங்க அப்படின்னா நாம பேசுறது கரெக்ட்.
3: எங்களுக்கும்
1: மறுபடியும் வணக்கமா? ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து வராது. மறுபடியும் வணக்கம் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
4: வெரி சிம்பிள் சார், தலைப்பு
1: சிம்பிள் தான். நீங்க பாத்தீங்களா, அவரு பயந்துக்கிறாரு ஏதாவது நான் ஏதாவது சொல்லி ஏறாதுடமா.
3: ஒருத்தங்க வந்து என்னோட வைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாரா, இவரும் அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னு.
1: அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? உடுமலை ஆர்ச்சாமி. எப்படி ஆர்ச்சாமி இருக்கீங்க? உடுமல்பேட்டையில எல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம பக்கத்து வீட்டுல அருக்கணிக்கா இருக்கா வீட்டுல குப்பாய்க்கா இவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
2: என்ன
1: பண்றீங்க அப்படின்னா, ரெண்டு மாசம் அப்படிங்கிற கேப் இடைவெளியை கட் பண்ணி வாரம் வாரம் டை அடிச்சு

0: அப்படியே பளிர்னு இருக்கிற மாதிரி பளிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில உங்களை எல்லாமே ஆஹா அரிசாமி நீங்களா உங்களை தம்பி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. கையடிக்காமே பளிச்சுருக்கீங்க, ரொம்ப பளிச்சுருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அடுத்த நேர் லைன்ல இருக்காரு. வணக்கம், யாரு பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். நீங்க பேச வணக்கம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேடியோ வால்யூமே மியூட் பண்ணுங்க. ஏன்னா நான் வணக்கம் அப்படின்னு சொல்றது வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி எக்கோ வேற அடிக்குது. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ,
2: பேர் சொல்லுங்க.
0: ஹலோ,
1: அய்யம்பாளையத்துல
0: வந்து கேக்கலங்கறீங்க. எப்படி இருந்தா இப்படி
1: ஆயிட்டேன்?
0: ஆமா, நீங்க தான் பதில் சொல்லணும்.
1: அதே
0: புரியல, நான் டாபிக்கே வந்து
1: கட்டுறேங்க.
0: சரி, உங்களுடைய மனைவியினுடைய வீட்டுல எப்படி இப்படி ஆயிட்டா மாப்பிள்ளைக்காக அப்படி நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு செய்ய
1: மாட்டாங்களா?
0: என்னங்க என்னன்னு கேக்குறீங்க நீங்க? ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வந்து தோராயமா ஒரு எவ்வளவு எஸ்டிமேட் போட்டுக்கிறீங்க?
1: ஆமாங்க.
0: இல்ல, எவ்வளவு எஸ்டிமேட் போட்டுருக்கீங்க கட்டி முடிக்கிறதுக்கு?
1: நான் 25 லட்சம்
0: போட்டுருக்கேன். சரி, ஓகே, 25 லட்சம். மாப்பிள்ளைக்காக ஒரு 15 லட்சத்தை எடுத்து கொடுத்தலாமாப்பா அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு சார்பா, அதாவது உங்க மனைவியினோட வீட்டு சார்பா சொல்ல மாட்டாங்களா?
1: அப்படி இருந்தாலே பரவாயில்லைங்க.
0: பரவாயில்லைங்கிறீங்க, பக்கத்துல உங்க சம்சாரம் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி கேக்குறாங்களா இல்லையா?
3: வணக்கம்,
0: கள்ளக்குறிச்சி ஹேமலதா. எப்படி இருக்கீங்க கள்ளக்குறிச்சியில? எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்கும் சார். மழையோட லேசா மழையோட சாயந்தரம் மழை
2: வருது.
0: நாங்களும் டீ கடையில பாத்தீங்கன்னா அப்படி கொடை புடிச்சுட்டே பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே மழை வந்து ஒழுகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஷோ பண்ண முடியாது இல்லையா?
2: அவங்களும் ஒரு டீ பச்சியோட பேசுவாங்க.
0: ரைட், ஓகே.
3: இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து ரேடியோ கேட்டு கேட்டு பேசுறது கூட கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா எப்படி பேசுறதுலாம் தெரியாம இதெல்லாம் பாத்து கத்திட்டு இன்னைக்கு தமிழ்நாடு சேனல் ஃபுல்லா நம்ம ரெயின்போ எஃப்எம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கோம்.
0: கலக்குங்க. இன்னைக்கு வந்து நாங்க டீ கடையில என்ன டாபிக்ல கலக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்களே நாளைக்கு வந்து ஒரு ஆர்ஜேவா மாற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்க
3: அப்படித்தானே? நியூஸ் ரீடர் ஆகலாம்னு ஆசை இருந்ததுங்க சார், ஆனா அது வாய்ப்பு கிடைக்கல. அதனால இப்ப
0: என்ன, நீங்க உங்களுடைய அழகான குரல் வளத்திற்கு நியூஸ் ரீடர் போஸ்ட் நாளைக்கே கிடைக்க போகுது.
3: நான் வந்துடுறேங்க சார்.
0: சரியா, எப்படி இருந்தனா
2: நாளைக்கு காலையில அவங்க வந்து நிக்க போறாங்க, நீங்க போஸ்டிங் போட்டு தர போறீங்க.
3: ஒரு வாய்ப்பு கொடுங்க. வீட்ல இருந்தே நான் ஹோம் மேக்கர், அதனால வீட்ல இருந்தே நான் வாசிக்கிறேன்.
0: இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நியூஸ் ரீடர் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பரவாயில்ல, நம்ம நேயர்கள் வந்து நமக்கு மேல பயங்கரமா இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சாங் வந்துட்டே இருக்கு. நம்ம டீ கடையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை.

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு சூப்பர் சாங் கேட்டு ரசம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 7:02 ஆச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடையில எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டான் இந்த டாபிக் பத்தி தான் அப்படி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்ப அதை பத்தி பேசுவதற்காக நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? கோத்தகிரி சிவகணேசன். இங்கே ரொம்ப குளிரா இருக்கு, எங்க ஏசி வேற இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கோத்தகிரியில கிளைமேட் எப்படி இருக்கு இன்னைக்கு?
1: ரொம்ப நல்லதா சார், காத்து நல்லா காத்து அடிக்கு.
0: ரைட், ஓகே. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்?
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்
1: சார். வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 80-85 கிலோ இருந்தேன், நீங்க வந்து 65 கிலோ வந்துட்டேன்.
0: அப்ப வந்து உங்களுடைய இல்ல அப்படியே எடுத்துக்கலாமா இல்ல உங்களுடைய
1: காமெடியாவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீரியஸாவும் எடுத்துக்கலாம்.
0: இல்ல சீரியஸே வேண்டாம். இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா,
1: காமெடி மட்டும் சொல்றேன்.
0: காமெடி சொல்லுங்க.
1: சரி, அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப வந்து அது சுகர் அதெல்லாம் வந்துச்சு, இப்ப வந்து பாடி கொஞ்சம் இதாகி இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு, இறக்கிட்டேன். அப்ப மறுபடியும் உங்க எஃப்எம் மூலமா வந்து பார்க்கும்போது இப்ப அந்த டயலாக்கே மாறிடுச்சு. எப்படி இருந்து இப்படி இருந்தது எப்படி ஆயிட்டாங்க மாதிரி, இப்ப எப்படி இருந்தது இப்ப இப்படி ஆயிட்டாங்க அளவு கொஞ்சம்.
0: இப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நீங்க எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பார்ட், எல்லாருமே சுத்தி வளைச்சிங்க தானே வரீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுல சாப்பிடும்போது 80 கிலோங்க, அதுக்கப்புறம் சம்சாரத்தோட சமையல் சாப்பிடும்போது 60 கிலோங்க.
2: நிறைய பாத்து பார்த்து சமைச்சு கொடுத்து அவரை ஃபிட் ஆக்கி
1: இருக்காங்க.
0: இல்ல சொல்லுங்க, இல்ல இல்ல, என்னமோ என்னமோ சொல்ல வந்தீங்க. நாங்க என்ன பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்னீங்க, மாமியார் வீடு என்ன ஒரு டயலாக் சொன்னீங்களா?
1: ஆமா சொல்லுங்க. மேரேஜ்க்கு அப்புறம் மாமியார் வீட்டுல போக வேண்டிய சூழ்நிலை
0: சூழ்நிலை. ஆமா, அதனால உங்களோட வெயிட் அப்படியே குறைஞ்சு போச்சு.
1: மாத்தி வச்சுட்டோம் இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாங்கிறத இப்படி இருந்த

0: இனிமேல் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இப்படியா அப்படியா எல்லாமே அப்படியா அமையும். மாத்தி வச்சுக்க வேண்டியதான் இதுதான். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஹாப்பி தான். அடுத்த ஒரு ஹாப்பியான நம்ம டீ கடைக்கு வந்திருக்க கூடிய ஒரு நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க,
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: சத்யமோகன் பேசுறேன்,
0: கணுவாயிலிருந்து. பேர் சொல்லுங்க.
2: சத்யமோகன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஏதாவது பொருள் வேணும்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யாருமே சாப்பிடுன்னு சொல்ற கூட ஆள் இல்ல. அதனால நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாச்சு போன எங்க வீட்டுக்கார் போயிருவாரு.
0: ஏன் இப்படி சொல்றீங்க?
2: நானே பேசாம எடுத்து சாப்பிட்டு போக
1: வேண்டியதுதான்.
0: உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: சத்யமோகன்.
0: சத்யமோகன், என்ன சத்யா சாப்பிட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் உங்களை சொல்ல மாட்டாங்களா? சரி, கவலையே படாதீங்க. இப்போ நம்ம சத்யா மோகன்ல மோகன் இருக்காரா இல்லையா?
3: விஜயகுமார், ஒரு 25 வருஷமா நீங்களா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாயை பேச மாட்டீங்க, பேசணும் கூட பேச மாட்டீங்க, எவ்வளவு பேசணும் திருப்பி பேச மாட்டீங்க.
0: என்ன கேட்டேன் ஹாப்பியா இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் யோசிக்கிறாரு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க,
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: திருப்பூர்ல இருந்து புனிதா பேசுறீங்க. கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகுது, கொஞ்சம் நீங்க டவர் பிளேஸ்ல நின்னுங்க. ஹெட்போன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிருங்க. சொல்லுங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்?
2: நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தச்சுதான்
0: இருந்தேன். சரி,
2: இப்ப வந்து 68 kg வரைக்கும் ஆயிட்டேன்.
0: இதுக்கு காரணம் யார்?
2: தெரியல.
0: அதனால வந்து உங்க வீட்டுக்காரு உங்களை பார்த்து பார்த்து சாப்பிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு கேட்டு ஊட்டி ஊட்டி வளர்க்கறங்காட்டிக்கு ஒரு வேலை இந்த மாதிரி இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி இருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ
1: வணக்கம்.

வத்தி குச்சி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல கேட்டோம். நேர்லே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இன்றைக்கி நம்ம டீ கடை ஷோ ரொம்ப கலக்கலாக கலகலப்பாக போச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் டைம் போனதே தெரியாமல் நிறைய நேயர்கள் வந்து நம்ம பேசினாங்க, கலக்கலான அவங்களும் பதிலை கொடுத்தாங்க. இதே மாதிரி டீ கடை வந்து நாளைக்கு ஈவினிங் 6:40 உங்களுக்காக வேற ஒரு டாப்பிக்கோட காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோவை மஞ்சுவோட சேர்ந்து நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

ஷோவை மஞ்சுவோட சேர்ந்து நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு

0: பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டபோது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரியை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி சனத் பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டம்

நேரத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கி வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். இளம் பருத்தி பயிரில் நீர் தேங்குவதனால் ஏற்படும் பயிர் வேர் அழுகலை தவிர்க்க போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். அதனால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 325 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் மழையில்லா நாட்களில் தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக

தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். முனைவர் என் சீனிவாசன் அவர்கள், கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நூற்புழுவியல் துறையில் பேராசிரியராக உள்ளார். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தாவர நூற்புழுவியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 2004 நூற்புழுக்களின் உயிரியல் கட்டுப்பாடு, தாவர நூற்புழு எதிர்ப்பு திறன் மற்றும் நூற்புழுவியலில் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அவர் விரிவாக கற்பித்தும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டும் வருகிறார். இவர் அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்திடமிருந்து இளம் விஞ்ஞானி விருது மற்றும் ஆராய்ச்சி சிறப்பிற்கான ஆசிரியர் கூட்டாண்மை ஃபெல்லோஷிப் ஆகியவற்றையும் பல்கலைக்கழக மானிய குழுவிடமிருந்து ஆராய்ச்சி விருதையும் பெற்றுள்ளார். அமெரிக்காவின் மெக்சிகன் மாநில பல்கலைக்கழகம் மற்றும் வட டகோட்டா மாநில பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். பேராசிரியர் என் சீனிவாசன் அவர்கள் 140 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். மேலும் ஸ்பிரிங்கர் மற்றும் டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் இதழ்களின் ஆசிரியர் குழுக்களிலும் பணியாற்றுகிறார். பாடத்தை கேட்போமா?
1: வணக்கம் விவசாய நண்பர்களே, வளங்குன்றா அங்கக வேளாண்மை பள்ளிப்பாடம் தொடர்ச்சியாக நடந்து வந்துகிட்டு இருக்குது. அதன் ஒரு பகுதியாக வந்து இன்னைக்கு வந்துட்டு வளங்குன்றா அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் நம்ம வந்து இன்னைக்கு வகுப்பு பார்க்கலாம். வேளாண் பயிர்களில் வந்து பார்த்தீங்க

முக மிக அதாவது மறைமுக எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் நம்ம வயல்களில் இருக்க மறைமுக எதிரி வந்து இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்கள். இந்த நூற்புழுக்களை இயற்கை முறையில் அங்கக வேளாண்மைகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். முதல் வந்து நூற்புழுக்கள்னால் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நூற்புழுக்கள் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத உருளைப்புழு இனத்தை சேர்ந்த ஒரு மிகச்சிறிய உயிரினம். இந்த நூற்புழுக்களில் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிற நூற்புழுக்களும் மண்ணில் இருக்குது, தீமை செய்கிற நூற்புழுக்களான இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களும் இருக்குது. இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களும் அது வந்து வாய்ப்பகுதியில் ஒரு தனித்துவமான அலகு வச்சுருக்கும். அந்த அலகு, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போன்ற உணவுக் குழல். இந்த ஊசி போன்ற உணவுக் குழலை பயன்படுத்தி தாவர வேர்களில் அதை வந்து காயப்படுத்தி தாவர வேர் சத்தம் உறிஞ்சிறதுனால தாவரங்களில் வந்து சத்து கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத செடி எப்படி வாடி இருக்கும், அது மாதிரி அறிகுறிகளை ஏற்படுத்தும். இந்த நூற்புழுக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நூற்புழுக்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 5 விதமான நூற்புழுக்கள் நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னு ஒன்றா சொல்கிறேன் நான். முதல்ல பார்த்திங்கன்னா வேர் முடிச்சு நூற்புழு. வேர் முடிச்சு நூற்புழு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்களில் முடிச்சு ஏற்படுத்தும். இது காய்கறி பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் அல்ல, எல்லாத்துலேயுமே காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், அப்புறம் வாசனை திரவ பயிர்கள், இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் எல்லாத்துலேயுமே வரும். அது இல்லாமல் இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் சில சிற்றினங்கள் நெல் பயிர்லையும் வரும். இது இல்லாமல் இரண்டாவது நூற்புழு பார்த்தீங்கன்னா துளையிடும் நூற்புழு. இது வந்து ரொடோஃபிளஸ் சிமிலிஸ் சென்ட்ரோ என்று சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளையிடும் நூற்புழு வந்து தோட்டக்கால் பயிர்கள், வாழை, மஞ்சள், மிளகு இந்த மாதிரி பயிர்களில் அதிகமான அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர் அழுகல் நூற்புழு, இது ப்ரோட்டிலன்கஸ். இந்த துளையிடும் நூற்புழுவும் வேர் அழுகல் நூற்புழுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சேதத்தை தான் ஏற்படுத்தும். இந்த வேர் அழுகல் நூற்புழுவும் வாழை, காஃபி போன்ற தோட்டக்கலை பயிர்களில் வருது. இது இல்லாமல் நாலாவது சொன்ன நூற்புழு சுருள் வடிவ நூற்புழு, இதனால மகசூல் இழப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த நான்கு நூற்புழுக்கள் தான் வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம விவசாயிகளுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான நூற்புழுக்கள். விவசாய பெருமைகளே, இப்போ வந்து நம்ம இந்த வேர் முடிச்சு நூற்புழுவை பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை சொல்கிறேன் நான். இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம பயிர்களில் மகசூல் இழப்பு ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள்லாம் மண்ணில் தான் இருக்கும். இந்த மண்ணில் இருக்கிற நூற்புழுக்களும் இப்போ விவசாயி செடி நடுறாங்க, நட்ட உடனே வேர் நல்லா பிடிச்சிரும். வேர் பிடிச்ச பிறகு இந்த நூற்புழுக்களில் வந்து முட்டைகள் வந்து மண்ணில் இருக்கும். இந்த முட்டைகள் தண்ணி இருக்கும்போது அது வந்து பொறிச்சு இளம்பருவ நூற்புழுக்களாக இருக்கும். இந்த இளம்பருவ நூற்புழுக்கள் வந்து வேருக்கு உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த அழகு உணவு குழல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டைலைட் என்ற அழகை வச்சு துளை பண்ணி வேருக்கு ஃபுல்லாக உள்ளே போயிடும். வேருக்கு உள்ளே போய் வேர் முடிச்ச நூற்புழு வந்து என்ன பண்ணுன்னா, வேருக்குள்ளே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் ஃப்ளோயம் இது தான் இருக்கும். அதுதான் வந்து தாவர தண்ணியை உறிஞ்சிறதுக்கும் அப்புறம் சத்துக்களை உறிஞ்சிறதுக்கும் பயன்படுற தாவர உறுப்புகள். ஸோ அந்த பகுதியில் போய் என்ன பண்ணோம்னா ஒரு கேன்சர் செல்ஸ் மாதிரி உருவாக்கிருங்க. இது அது என்ன பண்ணுனா அது வந்து ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணாது. அது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தாவர சேத்த எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வர சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டே தொடர்ச்சியாக அது வந்து தாவர சத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பெரிய பெரிய முடிச்சுகளாக உருவாகிறது. இந்த முடிச்சுகள் ஒன்ஸ் உருவாயிடுச்சுனாலே தாவரங்களில் அதனுடைய ரெண்டு முக்கியமான பாதிப்பு ஏற்படுங்கண்ணா வந்துட்டு. இந்த வேர் முடிச்சு ஏற்பட்டுச்சுன்னா வந்து தாவரங்கள் தண்ணியை வந்து கிரகிக்காது, அதே மாதிரி சத்தையும் கிரகிக்காது. கிரகிக்கிறது மட்டும் இல்லை, தண்ணியையும் மேலே தண்டு பாகத்துக்கு கொண்டு செல்லாது மற்றும் சத்துக்களை கொண்டு செல்லாது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த வேர் முடிச்சு தாக்கப்பட்ட நூற்புழுக்கள் எல்லாமே சத்து இல்லாத ஒரு செடி, நுண்ணூட்டு சத்து இல்லாத செடி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த நூற்புழுக்கள் தாக்கப்பட்ட செடிகள் உடனே வந்து செத்துராது. ஏன்னா இந்த நூற்புழுக்கள் வந்து தாவரங்களை உடனே கொல்லாது. ஏன்னா அதுவும் உயிர் வாழணும், தாவரங்களும் உயிரோடு இருக்கணும். அதனால தாவரங்களும் உயிரோடு வச்சுட்டு இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த நூற்புழுக்கள் வந்துட்டு வேர்களை வந்து துளையிட்டு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இந்த நூற்புழு தாக்கின செடிகளில் இரண்டாவது அதிகமான பாதிப்பும் ஏற்படுத்தும். என்னென்னா இரண்டாம் நிலை பூசண நோய்கள் மற்றும் பாக்டீரிய நோய்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக உருவாக்கி விட்ருவோம். இப்போ இந்த நூற்புழு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூசேரியம் வாடல் நோயும் அந்த செடியில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான நூற்புழுக்கள் இருக்கிறதுனால பாதிப்பு அதிகமாகுதுங்க. இந்த நூற்புழுக்கள் தாக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்கள் வயலில் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா தங்கள் வயல்களில் நூற்புழு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா, நம்ம விவசாயிகள் வந்துட்டு நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க, நல்லா உரம் ரெகுலராக வச்சிட்டு இருப்பாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி, நூற்புழு தாக்கப்பட்ட செடிகளின் அறிகுறி. இது இல்லாமல் நூற்புழு தாக்கப்பட்ட செடிகளில் பார்த்தீங்கன்னா இலைகள் மஞ்சள் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விதமான அறிகுறி என்னென்னா, காய்கறி பயிர்களில் பகல் நேரங்களில்
செடி வந்து வாடின மாதிரி தெரியும். ஆனால் காலையில் நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் பார்த்தோம்னா நல்லா தெளிஞ்ச செடி மாதிரி இருக்கும். இது வந்து நூற்புழு தாக்கத்துக்கான ஒரு மிக முக்கியமான

அறிகுறி. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணலாம், அவங்க வேரை வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இப்போ வேர் முடிச்சு நூற்புழு தாக்கியிருக்குன்னா வந்து அந்த வேர்களில் வந்து சிறு சிறு முடிச்சுகள் இருக்கும். இந்த முடிச்சுகளோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சிறிய முடிச்சாகவும் இருக்கும், அப்புறம் பெரிய முடிச்சுக்களாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு தாவரம் வேறுபடும். மிளகாய் செடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சோட அளவு வந்து சின்னதாக இருக்கும். அதே தக்காளி பயிரில் பார்த்தீங்கன்னா முடிச்சோட அளவு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். இதே வெள்ளரி பயிர்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முடிச்சாகவும் ஏற்படுத்தும். இதுதான் காய்கறி பயிர்களில். இந்த வாழை பயிரில் வேரழுகள் மற்றும் துளையிடும் நூற்புழுக்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனித்துவமான அறிகுறியை பார்க்கலாம். வேர்களில் வந்துட்டு வேர்களில் வந்து சிறு சிறு அழுகல் கோடுகள் மொதல் தெரியும். இந்த அழுகல் கோடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முற்றிலும் அழுகிய நிலையில் இருக்கும். இதுதான் வாழை பயிரில் வேரழுகல் மற்றும் துளையிடும் நூற்புழுக்கள்னால தெரிகிற அறிகுறிகள். இந்த மாதிரி விவசாயிகள் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா அவங்க வந்து மண் மாதிரி மற்றும் வேர் மாதிரியை எடுத்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நூற்புழு தலைக்கு அனுப்பி வைக்கணும். நாங்கள் வந்து பார்த்துட்டு அதில் வந்து என்ன நூற்புழு இருக்குது, இப்போ வேர் முடிச்ச நூற்புழுவா இல்லை வேரழுகல் நூற்புழுவா துளையிடும் நூற்புழுவா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பயிர் அது என்ன நம்ம அதை செஞ்சு அதை கட்டுப்படுத்தணுன்ற முறைகளை எல்லாமே விவசாயிகளுக்கு நாங்கள் உடனே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நூற்புழு தாக்கத்தை முதல்ல அவங்க கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் அங்கக வேளாண்மை முறையில் எப்படி இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இயற்கை முறையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுல வந்து ஒரு ஐந்து விதமான அடிப்படையில் வச்சு நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நூற்புழு தடுப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி மற்றும் எதிர்ப்பரகங்களை வச்சு நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது, மூன்றாவது மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது, நான்காவது உயிரியல் நூற்புழு கொல்லிகளை வச்சு நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது, அப்புறம் அஞ்சாவது வந்து தாவர சார்கள். ஸோ இந்த அஞ்சு முறைகள் தான் வந்து அடிப்படையான அங்கக முறையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் அடிப்படையான முறைகள். இது ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். முத நூற்புழு தடுப்பு அப்படின்றது என்ன, பொதுவாக வந்து நூற்புழுக்கள் எப்படி பரவுது அப்படின்றத விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். அதாவது நூற்புழுக்கள் பொதுவாக நாற்றுகள் மூலமாகவும் மற்றும் விதைக்கிழங்குகள் மூலமாகவும் தான் பெருமளவில் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம விவசாயிகள் ஒரு காய்கறி நாற்று வாங்க போகிறாங்கன்னா அந்த நாற்று வந்து கண்டிப்பாக நூற்புழு தாக்காத நாற்றாக பார்த்து வாங்கி கொண்டு வந்தாலே வந்து அவங்க நூற்புழு தாக்கத்துலேருந்து வெகுவாக அவங்க வயலில் காப்பாற்றிடலாம். இந்த வேர் முடிச்ச நூற்புழு தாக்கப்பட்ட காய்கறி பயிர்களை எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாற்றை எடுத்து பார்த்து அதில் முடிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே நாற்று வாங்க வேண்டாம். சில விவசாயிகள் தாங்களே வந்து நாற்றாங்கல் செய்வாங்க, இல்லைன்னா நாற்றாங்கல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நாற்றாங்கல் வச்சிருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணணும்னா அவங்க நாற்றாங்கல்ல வந்துட்டு கிருமி நீக்கப்பட்ட மண் மற்றும் மக்குன உரங்கள் நிறையா போட்டு நாற்றாங்கல் பயன்படுத்தணும். அதோட அந்த நாற்றாங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்புழுவை கட்டுப்படுத்துகிற உயிரியல் நூற்புழு கட்டுப்பாட்டு கொல்லிகள் மூலம் போட்டு அப்புறம் அதை வந்து நம்ம நாற்றுகளை வளர்க்கணும். இந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம நாற்றுக்களில் வந்து நூற்புழுக்கள் பரவாமல் தடுக்கலாம். இது இல்லாமல் வாழைப்பயிர், வாழைப்பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு வாழை வாங்கிட்டு வந்தால் ஓரளவுக்கு நூற்புழு தாக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த திசு வளர்ப்பு வாழையும் ஒரு ஸ்டேஜில் அது வந்து நாற்றில் வந்து ஹார்டனிங் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு. அந்த நாற்றாங்கல்ல நூற்புழு தாக்கம் இருந்துச்சுன்னா திசு வளர்ப்பு வாழையிலும் நூற்புழுக்கள் பரவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து திசு வளர்ப்பு வாழை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனிப்பாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. இது வந்து நூற்புழு தடுப்பு முறை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறை மற்றும் எதிர்ப்பரகங்களை வச்சு எப்படி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறது. பயிர் சுழற்சின்றது பார்த்தோன்னா நம்ம விவசாயிகள் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரே பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நூற்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் விவசாயிகள் வந்து பயிர் சுழற்சி முறையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடிக்கிறப்போ அடுத்த பயிரும் கண்டிப்பாக நூற்புழு தாக்காத பயிராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம தேர்ந்தெடுத்து அடுத்த சுழற்சிக்கு கொண்டு வரணும். நூற்புழு தாக்காத பயிர்கள் எது பார்த்தீங்கன்னா பொதுவாக காய்கறி பயிர்களில் வேர் முடிச்ச நூற்புழு தான் மிக மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படும் நூற்புழு. இதை கட்டுப்படுத்தணும்னா வந்து இந்த வேர் முடிச்சு நூற்புழு தாக்காத பயிர்கள் அதாவது மக்காச்சோளம் சோளம் மற்றும் நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்களை நம்ம பயிர் சுழற்சியில் கொண்டு வந்தோம்னா வேர் முடிச்சு நூற்புழு தாக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இதே மாதிரி வாழையில் வேரழுகல் நூற்புழு மற்றும் அழுகல் நூற்புழு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பயிர் சுழற்சி முறையில் நெல்லோட பயிர் சுழற்சி முறை செய்யலாம். அது இல்லைன்னா சனப்பைய அடுத்த பயிராக போட்டு அப்புறம் அதை வந்து பசுந்தால் உரமாக பயன்படுத்தினாலும் வாழையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இது இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு பொதுவாகவே நல்லாவே தெரியும் நூற்புழு கட்டுப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த இரண்டு செடிகள் இருக்குது. ஒன்று வந்து சாமந்திப்பூ. இந்த சாமந்திப்பூவை வந்து நம்ம பயிர் சுழற்சியிலையும் பயன்படுத்தலாம் மற்றும் ஊடு பயிராகவும் பயன்படுத்தலாம். இந்த சாமந்தி பூவை வந்து நம்ம ஊடு பயிராக பயன்படுத்தும் போது அது வேரிலிருந்து வர்ற ஆல்ஃபா டெர்த்தினல் அப்படின்ற ரசாயனம் நூற்புழுக்களுடைய இளம்பருவ புழுக்களை கொள்ளுது. இதே மாதிரி நம்ம பிளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ போடலாம். உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யும் மலைத்தோட்ட பயிர்களில் இருக்கிற விவசாயிகள் கடுகு பயிரை வந்து பயன்படுத்தலாம். கடுகு பயிரில் இருக்க அது வேர்லேருந்து ஐசோதயோ சயனைடு அப்படின்ற ரசாயனம் வெளியில் வருது. இந்த ரசாயனம் நூற்புழுக்களை கொல்லி கட்டுப்படுத்துது. ஸோ வந்து சாமந்திப்பூ
மலைப்பிரதேச

0: விவசாயிகளுக்கு கடுகு பயிர். இதை வந்துட்டு 100 புழுக்களை பயிர் சுழற்சியிலையும் கொண்டு வந்தீங்கன்னா போதும், 100 புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேக்குறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா? இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
5: முனைவர் என் சீனிவாசன் அவர்கள் நடத்தும் பாடம் தொடர்கிறது.
0: பயிர் சுழற்சியோட அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ரகங்கள். எதிர்ப்பு ரகங்களில் பொதுவாக வந்து நம்ம 100 புழு கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா எதிர்ப்பு ரகங்கள்லாம் இருக்குது. பொதுவாக தக்காளியில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ரகம் நிமேட்டக்ஸ், ஹிசார் லலித் அப்படின்ற மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி மிளகாயில் ரெட் லாங், பூசா, ஜோலா இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த ரகங்கள்லாம் வட இந்தியாவில் சாகுபடி செய்கிற ரகங்கள், நம்ம விவசாயிகளோட நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து டிமாண்ட் இல்லை, அதோட வந்து இந்தோட விதைகள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் எதிர்ப்பு ரகங்கள் வந்து மிக கம்மியான அளவில் தான் 100 புழுக்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் வந்து 100 புழு கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்துட்டு வருது. ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் பாதுகாப்பு துறையில் எங்கள் இயக்குநர் தலைமையில் கடந்த 4 ஆண்டுகளாக உலக காய்கறி மையத்தோடு இணைந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு தக்காளி ஒட்டு ரகத்தை வந்து புதுசாக நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அறிமுகப்படுத்த போகிறோம். இதை நாங்கள் ஏற்கனவே வந்து 4 வருஷத்தில் 4-5 மாவட்டங்களில் பல விவசாயிகள் நிலத்தில் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தக்காளி ஒட்டு ரகம் வேர் முடிச்சு 100 புழுவை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாக்டீரியா வாடல் நோயும் தாங்கி வளரும். இதில் என்ன இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னா இந்த தக்காளி ஒட்டு ரகம் EG 203 அப்படின்ற ஒரு கத்தரியோடைய வேர் பகுதியாக கொண்டது. இந்த EG 203 கத்தரி வேர் வந்து உலக ஆராய்ச்சி மையம் தாய்வான்லேருந்து அவங்களுடைய கண்டுபிடிப்பது. அதை வந்து வேர் பகுதியாக பயன்படுத்தி இந்த தக்காளி ஒட்டு ரகம் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த தொழில்நுட்பம் எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது விரைவில் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு இந்த ஒட்டு ரகம் வெளியில் வரும். இப்போ 3வது முறைக்கு போகலாம். மண் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறது மூலமாக 100 புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக நல்ல இயற்கை உரம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாவர ஒட்டுண்ணி 100 புழுக்கள் தாக்கம் வெகு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த தங்க சத்து அதிகமாக இருக்கிற மண்ணில் மற்ற நன்மை செய்யும் 100 புழுக்கள் தான் அதிகமாக வளரும். தாவர ஒட்டுண்ணி 100 புழுக்கள் வந்து அதிகமாக வளர விடாது. மேலும் தாவர ஒட்டுண்ணி 100 புழு சாப்பிட்ற பாக்டீரியா, ஃபங்கஸ் மற்றும் அந்த தாவர ஒட்டுண்ணியாக சாப்பிட்ற பெரிய 100 புழுக்கள் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ தாவர ஒட்டுண்ணி இருக்காது. அதனால் விவசாயிகள் தங்கள் வயல்கள் வந்து நல்ல மண் நல்ல வளமாக வச்சுருக்கணும். நல்லா வளமாக வச்சுருக்கணும்னா வருஷ வருஷம் பண்ணை உரம் போடணும், கம்போஸ்ட் உரம் போடணும், வெர்மி கம்போஸ்ட் உரம் போடணும். வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக பசந்தாள் உரம், சனப்பையா இல்லை டேஞ்சா, செஸ்பேனியா இதை விதைச்சி 45 நாளில் நல்லா உழுது விட்டிங்கனாலே போதும். இந்த பசந்தாள் உரமாக பயன்படுத்தின வயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 புழுக்களோட எண்ணிக்கை வந்து 30%-40% வரைக்கும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். இது இல்லாமல் வந்துட்டு வேறு இயற்கை உரங்கள் என்னென்னு நம்ம விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து வேப்ப முன்னாக்கு. வேப்ப முன்னாக்கு வந்துட்டு 250-500 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நம்ம போட்டுட்டு வந்தோம்னாலே போதும், 100 புழுக்கள் தாக்கலும் கம்மியான அளவில் குறைச்சிடலாம். இது இல்லாமல் நம்ம விவசாயிகள் நம்ம பகுதியில் என்ன புண்ணாக்கு கிடைக்குதோ அதை போடலாம். எல்லா புண்ணாக்குகளுக்கும் 100 புழு கட்டுப்படுத்தும் திறன் இருக்குது. ஆனால் வந்து கட்டுப்படுத்தும் திறன் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் 100 புழுக்களை அதிகமாக கட்டுப்படுத்தும். இது இல்லாமல் இந்த இயற்கை உரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நாங்கள் 100 புழுவில் துறையில் இந்த மஞ்சள் இலை, மஞ்சள் இலையை வந்து பொடி செஞ்சு மஞ்சள் வந்து அறுவடை செய்கிற போது இலைகள்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த இலைகள் 100 புழு கொள்ளுற திறன் இருக்கான்னு அது வந்து டெஸ்ட் செஞ்சு பார்த்ததில் இந்த மஞ்சள் இலையை வந்து பொடி செஞ்சு மஞ்சள் இலை பொடி ஒரு வாழை மரத்துக்கு 50 கிராம் 2 முறை போடும்போது 100 புழுக்களை கட்டுப்படுத்துறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து நாங்கள் இந்த வருஷம் புது தொழில்நுட்பமாக கொண்டு வர போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பொடியை வந்து நாங்கள் டேப்லெட்டாக செஞ்சு ஒரு வாழை மரத்துக்கு 3 டேப்லெட்டு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை போட்டோம்னா வாழை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து இந்த நூற்புழு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான இயற்கை உரமாக புதுசாக நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இதில்

இல்லாமல் இயற்கை உரங்களை பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக் ஆசிட் பொதுவாக வந்து அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகள் அனைவருக்கும் பயன்படுத்துகிற ஒரு உரம் தான் ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம சாயலில் வந்து தெளித்தோம்னா இந்த தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களோட இளம்பருவ புழுக்களை வந்து கொல்லும் திறன் கொண்டிருக்குது. ஸோ நம்ம பயிர் வளர்ச்சி மட்டும் கொடுக்காமல் இது நூற்புழுக்களையும் கொள்றதுனால இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு வந்து ஹியூமிக் ஆசிட்டை வந்து பயன்படுத்தணும். ஹியூமிக் ஆசிட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து நம்ம செடியை சுற்றி தெளித்து விட்டோம்னாலே போதும், நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் கட்டுப்பாட்டு முறை. உயிரியல் கட்டுப்பாட்டு முறை வந்து நம்ம தமிழகம் தான் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் முன்னோடியாக இருக்குது. நம்ம நூற்புழு கட்டுப்படுத்துறது நூற்புழு துறையில் தமிழ்நாடு வேளாண்மைகளத்தில் 2 முக்கியமான நூற்புழு கொல்லிகளில் வச்சிருக்கிறோம். அதாவது என்னென்னா பர்புரோசிலியம் லிலாசினம் மற்றும் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்புழு முட்டைகளை கொல்லும் ஒரு பூசணம் வகையை சேர்ந்தன. இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இந்த பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா மற்றும் பர்புரோசிலம் லிலாசினம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடராகவும் இருக்குது, திரவ வடிவிலாகவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது பவுடராக வந்து போடும்போது 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ 2 தடவை போடணும். விவசாயிகள் வந்துட்டு 5 கிலோ வாங்கிட்டாங்கன்னா 1 ஹெக்டேருக்கு போதுமான அளவு இருக்கும். அவங்க வந்து காய்கறி பயிர்களோ எல்லா பயிர்களுக்கும் இது போடலாம். ஆனால் என்னென்னா இந்த பர்புரோசிலியம் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரம் போடும்போதும் தொழு உரத்தோடு மிக்ஸ் பண்ணி தான் போடணுங்க. இது 1 கிலோ தொழு உரம் போகிறதுக்கு வந்து 50 கிலோலேருந்து 100 கிலோ அளவுக்கு தொழு கிலோ மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா தான் வந்து இதோடைய முழு பயனை நம்ம அடையலாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு உயிரியல் நூற்புழு கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து நம்ம நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பேசிலஸ் சர்பிலிஸ் மற்றும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த மாதிரி உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் இருக்குது. இந்த கட்டுப்பாட்டு காரணிகளும் வந்துட்டு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இது வந்து டைரக்டாக நூற்புழுக்களை கொல்லாது, ஆனால் இது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். மறைமுகமாக நூற்புழுக்களை வேற தாக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறோம். ஸோ இந்த பேசிலஸ் சப்டிலும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸு எப்பவும் போல விவசாயிகள் 1 கிலோ ஏக்கருக்கு 2.5 கிலோ ஹெக்டேருக்கு போடணும். லிக்விடுனா வந்து 1 லிட்டர் 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் 1 ஹெக்டேருக்கு போடணுங்க. உயிரியல் முறையில் வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து நாங்கள் வந்து ஒரு புது கட்டுப்பாட்டு முறையை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அதுதான் ஜீனோடாக்ஸ் 80EC அப்படின்ற ஒரு மருந்து. இது வந்து நான் ஏற்கனவே முன்னாலே சொல்லியிருந்தேன், நூற்புழுக்களில் நன்மை செய்யும் நூற்புழுக்கள் இருக்குது, தீமை செய்யும் நூற்புழு இருக்குது. இந்த நன்மை செய்யும் நூற்புழுக்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கொல்லும் நூற்புழு, அது பேர் என்டமோ பேத்தஞ்சோனிக் நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெமட்டோடு இந்த நூற்புழுக்கள் பூச்சிகளுக்கு உடம்புல போகும். உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த நூற்புழு என்ன பண்ணுன்னா பூச்சி உடம்புல போய் தொண்டையிலேருந்து ஒரு பாக்டீரியா இருக்கும், அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா நிறைய ரசாயன கலவைகளை உருவாக்கி அந்த ரசாயனத்தை வச்சு பூச்சிகளை கொன்றுருங்க. நாங்கள் வந்து இந்த ஜீனோடாக்ஸ் 80C எப்படி தயாரிச்சிருக்கோம்னா நாங்கள் அந்த நூற்புழுவை வச்சு தயாரிக்கல மற்றும் அந்த பாக்டீரியா வச்சு தயாரிக்கல, அந்த ரசாயனத்தை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இயற்கை உரமாக தயாரிச்சிருக்கோம். இந்த ஜீனோடாக்ஸ் 80EZ இது 1 ஹெக்டேருக்கு வந்து 2.5 லிட்டர் தேவைப்படும். அதாவது 1 ஹெக்டேருக்கு 2.5 லிட்டர் 2 முறையும் பயன்படுத்தணும். முதல் நடவும் போது தெளிச்சு விடணும், அப்புறம் 1 மாதம் கழித்து திரும்பவும் தெளிச்சு விடணும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி மட்டும் வெண்டை பயிர்களை டெஸ்ட் பண்ணி நாங்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஜீனோடாக்ஸ் 80EZ புது இயற்கை உரமும் சீக்கிரமாக விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வந்துடும். கடைசியாக வந்து தாவர சாறு மருந்துகள். தாவர சாறு மருந்துகள் பொதுவாக அங்கக விவசாயம் செய்யும் விவசாயிகள் எல்லாருமே தாவர சாறுகளை பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த தாவர சாறுகள் நெமட்டோடு கொள்ளுமா, அது நெமட்டோடு கொள்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேப்பங்குட்டை சாறு, அதாவது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% சதம். இது வந்து பொதுவாக எலுமிச்சை பழப்பயிர்களும் எலுமிச்சை நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% சரைசல். இது இல்லாமல் நம்ம வேறு இலைச்சாறுகளும் நூற்புழு கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் வந்து இயற்கை முறையில் அங்கக வேளாண்மை முறையில் நூற்புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துகின்றது அப்படின்றது. இதை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா நம்ம நடுறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன பண்ணணும், நடுறதுக்கு முன்னால் நம்ம விவசாயிகள் வந்து தொழு உரம் போடணும், வேப்ப முன்னாக்கு போடணும், அப்புறம் சணப்ப செடி வளர்த்து அதை வந்து பசந்தாள் உரமாக பண்ணணும், அப்புறம் நாற்றாங்கால்லேருந்து கொண்டு வர்றது நாற்று நூற்புழு இல்லாத நல்ல நாற்றாக இருக்கணும், அப்புறம் நாற்றாங்கால் பண்ணுற இடத்துல இந்த இயற்கை நூற்புழு கொல்லி மருந்துகளான பர்புரோசிலியம் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரம் மண்ணில் அங்கே போட்டு நல்லா வளர்த்துட்டு வந்தோம்னா நூற்புழு இல்லாத ஆரோக்கியமான செடிகளை நம்ம கொண்டு வரலாம். இப்போ நடும்போது அடுத்து என்ன பண்ணணும், நடவு வயலில் நூற்புழு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா நடவு குழிகள் எல்லாம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியம் பர்புரோசிலியம் லிலாசினம் இதெல்லாம் வந்து போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் இப்போ நடும்போது சரி பயிர் வளர்ச்சி காலத்தில் நூற்புழுவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு போடணும். கொஞ்சம் அறிகுறி தென்படுது அப்படின்னா வந்துட்டு இந்த தாவர இலைச்சாறு சொன்னீங்களா நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து தெளித்து நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அறுவடைக்கு பிறகு வந்து நூற்புழுக்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பயிர் அறுவடை செஞ்சிடும். ஒரு தக்காளி விவசாயி அறுவடை செய்கிறாருன்னா அதில்
வேர் முடிச்சு 100 புள்ளி இருந்ததுன்னா அவர் செடி எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி தூரம் கொண்டு போய் போட்டணும். அப்போ தான் வந்து அடுத்த பயிர்களில் அவங்கள 100 புள்ளி இல்லாமல் அவங்க பாதுகா

0: பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வளங்குன்றா அங்கக வேளாண்மை ஒருங்கிணைந்த முறையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்துது என்றது. ஸோ அன்பார்ந்த விவசாயிகளே, அந்த நூற்புழுக்கள் நம்ம வெறும் கண்ணால் காண முடியாத அந்த மறைமுறை எதிரியில் நம்ம விவசாயிகள் வந்து இயற்கை முறையை பயன்படுத்தினாலே போதும். நீங்கள் வந்து நூற்புழுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நம்ம இயற்கை உரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறத மட்டும் பயன்படுத்தினாலே போதும், நூற்புழுக்களுடைய எண்ணிக்கை வந்து நம்ம வயல்களில் குறைஞ்சி நம்ம மகசூல் நல்லா அதிகமாக எடுக்கலாம். உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் நூற்புழு எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம். என்னென்ன முறைகள்னா, பர்புரியோசிலியம் லிலாசினம் என்ற பூசணம் மற்றும் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியம் என்ற பூசணம், இது இல்லாமல் பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் இதை வச்சும் கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கேன், ஜினோடாக்ஸ் எயிட்டிஸும் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைக்கோடர்மா ஹார்சியானம் பொதுவாக வந்து நம்ம நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற பூசணம் ட்ரைக்கோடர்மா ஹார்சியானம், இது போடுறதுனால செடிகளில் நூற்புழு தாக்கம் கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம வயல்களும் எல்லா உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளையும் பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளும் தங்கள் பயிர்களில் நூற்புழு மற்றும் மற்ற நோய்கள் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம பாதுகாத்துக்கலாங்க. விவசாய பெருமக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளங்குன்ற அங்கக வேளாண்மை முறையில் நூற்புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றத முறைகளை எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம். அனைத்து விவசாயிகளும் இந்த முக்கியமான வழிமுறைகளை கடைபிடித்து தங்கள் மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை நமது வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்த பாடத்தை நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம். வணக்கம் நேயர்களே.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது எனி இன்சிடென்ட் இஃப் தே சீ தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியேட்டிவ். எனி டவுட்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் ரிகார்டிங் திஸ் தே கேன் வெரி வெல் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆபீஸ் ஆர் கோ டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டு clarify if they have any doubts. Thank you.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இன்னைக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் அழைச்சு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். 1981 ல் இருந்து 1992 வரை வெளிவந்த பாடல்களை கேட்டு மகிழலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின்போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் ஒரு மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதற்கேதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். எல்னினோ அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெருநகரங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் நிலவும் சவால்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார். மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மீன்பிடி தடைக்காலத்தின்போது வழங்கப்படும் நிதியுதவி 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவிப்பு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்திற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் 193,000 மீனவ குடும்பங்கள் பயனடையும் என்றும் திரு ஸ்ரீநாத் கூறினார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7 தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யோகஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11 11-8 11-6 12-10 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சோஃபியா போல்கனோவாவை வென்றார். உலக பூமரங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பத்துமி ஒபன் உஷு போட்டியில் இந்தியா

7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நமது FM Rainbow 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 9:16 இது மயிலிறக்கின் நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆஜே மஞ்சு. மனதை வருடும் அழகான கானங்களை உங்களிடம் சேர்ப்பதே எங்களின் நோக்கம். செண்பகப்பூவில் வண்டு விழுந்து தேன் குடித்தாடுதல் போல இப்படி கண்ணிமைக்காமல் என்னை பார்த்து கொண்டிருந்தால் நான் என்ன ஆவேன்? நான் தான் பார்க்கிறேன் என்று தெரிகிறதே, இன்னும் ஏன் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? பேசாமல் திறந்த விடடி பெண்ணே, உன் நேசக் கதவை. தோட்டத்து பூவை மார்பினில் சூட இங்கு யாரும் இல்லை, இனி நேரமும் இல்லை.

வேதா இசையில் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன். கற்பனையை மிஞ்சும் ஓவியத்தின் அழகோடு பத்தரை மாற்று தங்கத்தின் அழகும் சேர்ந்தால் காதல் ததும்பாதா? அருகினில் அவன் இருக்கும் போது ஆசை குறைவதற்கு வாய்ப்புதான் ஏது? அவளின் காதல் மொழி கேட்கிறதாம் இவனுக்கு மழலையாக. மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ? அமைதியில்லாத வேளையில் என்னை ஆண்டவன் படைத்ததே நிம்மதியில்லாத நிலையெனில், அவளை பிரிந்த இந்த வேளையோ ஊமை கண்ட கனவை போல வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் வாட்டுகிறது என்னை. உன்னிடம் விளையாட எனக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. விலகிச் செல் என வெறுப்பை உமிழ்வது நிலவிடம் மட்டும்தானா? எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ராமு, திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 9:30 இது ரெயின்போ எஃப்எம் 103. நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் மனதை வருடும் மயிலருகில். கண்களால் சொன்ன மொழி என்ன மொழி என்று கவனிப்பதற்குள்ளாகவே கைகளால் வேறொரு பாவனை அவள் காட்டினால் நான் எதை கவனிக்க? இதோடு நில்லாமல் அவள் கண்ணமோ வேறு ரகசியம் சொல்கிறது. ஊடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் மட்டும் ஒன்றோடு நிற்குமா என்ன? எம்எஸ்

நாளை காலை 9:30 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். மயிலிறகில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வானம் நீ, நீலம் நான், இயற்கை நீ, பசுமை நான், காற்று நீ, குளுமை நான், இரவு நீ, நிலவு நான், கண்கள் நீ, பார்வை நான், உன்னை நினைக்கும் வேளையிலெல்லாம் என்னை மறந்திருக்கிறேன் அன்பே, உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார், இதைவிட அழகாக காதலை எழுதிவிடத்தான் முடியுமா. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் கண்ணதாசன்.

இன்னைக்கு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் கால் பண்ணி அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். சுவையில்லாத மழை நீர் கூட என்றோ ஒரு நாள் தேனாக இனிக்கக்கூடும். கடலில் பிறந்த காற்றில் அலையும் மணல் கூட ஏதோ ஒரு நாள் பொன்னாக கூடும். ஆனாலும் இவையாவும் அம்மா என்று அழைக்கும் என் அருமை மழலைக்கு என்றுமே ஈடாகாது எனில் ஜொலிக்கும் விண்மீனின் அழகு என் கண்மணியின் கண்ணிற்கு ஈடாகுமோ? இதோ கேட்கலாம் ஒரு இனிய தாலாட்டு. மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் இணைந்திருப்பது மனதை வருடும் மயிலிறகில். அசைவுகள் ஏதுமின்றி அமைதியாக ஓடும் நதியினிலே ஓடும் ஓடும் அழகாகவே செல்லும். அதே வேளையில் ஏதோ ஒரு புயல் காற்றை எதிர்கொண்டால் தட்டு தடுமாறி ஒருவேளை கரை சேரும், இல்லையில் நதியோடு தரம் மாறும். இது ஓடத்திற்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் தானே. எந்த துன்பம் வந்தாலும் அவள் சொல்லும் அன்பு மொழி மட்டும் உடனிருந்தால் புயலும் தென்றலாய் உருமாறும். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் இசையில், மணிக்கும் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன் P சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

பருவத்தில் தெரியும் அழகு அது என்றுமே வேறுதான். அழகில்லாத எதையுமே காதலின் கண் கொண்டு பார்க்கும் போது பேரழகாக தெரியுமே. அப்படியானால் பேரழகே உருவான ஒருத்தி குறுகுருவென நகைத்தால் குழு குழுவென இருக்கத்தானே செய்யும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி பாடியது. பாமா விஜயம் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் கண்ணதாசன்.

எள்ளுப்பூவும் முல்லைப்பூவும் சேர்ந்து வந்த கன்னிப்பூ கொள்ளை கொள்ள இங்கு வந்தால் கோலம் கொள்ளும் தாழம்பூ. இவ்வளவு அழகும் மலர்ந்திருக்கும் அவள் முகம் சிரித்தால் அவன் மனம் கருவண்டாகி அவளை நோக்கி பறந்து வருவது இயல்புதானே. உலகத்தை ஒருமுறை மறந்து நாமும் ரசிக்கலாமே இந்த பாடலை. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் ராஜு பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கிட்டத்தட்ட 7151 மொழிகள் இருக்கிறதாம் உலகத்தில். எல்லோருக்கும் எல்லா மொழிகளும் தெரிந்திட வாய்ப்பில்லைதான். ஆனால் எல்லோரும் அறிந்திருக்கும் மொழி ஒன்று உண்டு என்றால் அதுவே காதல். இதற்கு வார்த்தைகள் கிடையாது, வடிவமும் கிடையாது, ஓசையும் கிடையாது, உருவமும் இருக்காது. ஆனாலும் அனைவராலும் கேட்க முடியும். இதழிலிருந்து வரும் மொழி பேச்சானால் இதயத்திலிருந்து வரும் மொழியல்லவோ காதல். அதை பேச கண்களே கருவி. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் கேட்போமா? நாடோடி திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: கால் பண்ணி பேசுங்க. வேற மற்ற மாவட்ட நேயர்கள் அவங்கவுங்களுக்கான டேட்ல மட்டும் பேசுங்க. வந்த காலர்ஸே வராம புது புது காலர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கும் மகிழ்ச்சி, நம்மளுக்கும் மகிழ்ச்சி. எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், 04-232-3163-12-2317-046 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா 9585-00103 ஆகாஷ்வாணியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். என்ன வருஷ பாடல்கள்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1981-1992 வரைக்கும் வெளிவந்த படங்கள்ல இருந்த சூப்பரான பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்க மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி தரும் முதல் காலர் வந்திருக்காரு. அவரோட பாட்டு கேட்கறதுக்கு யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிவபூமல்லி படத்துல இருந்து ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம்.
0: ஓகே, பாடல் வருது கேட்டு ரசிங்க.

0: சூப்பரான பாட்டு கேட்டோம் மனதோடு. ரெயின்போல மற்றவருடனே காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். அங்கேயிரு வளையம் தங்கராஜிங்க மேடம்.
0: தங்கராஜ், என்ன பாடல் உங்க விருப்ப பாடல்? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இளைய நிலா.
0: ஓகே, பயணங்கள் முடிவதில் இருந்தா?
1: ஆமாங்க.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: நம்ம ரெயின்போ எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 10:11 இரவு நேரத்தில் கேட்கறதுக்கு இதமான அழகான சுகமான ராகங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இது மனதோடு ரெயின்போ. நம்ம நிகழ்ச்சியில மற்றும் ஒரு நேயர் திருப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்கல்ல இருந்து ஆர் பாக்கியராஜ் பேசுறேன் மேடம்.
0: பாக்கியராஜ், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சம்பானாத் போட்டுருங்க.
0: ஓகே, பாடல் வந்து கேளுங்க.

10:17 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்ருக்கோம் மனதோடு ரெயின்போ. தொடரும் பாடலை விருப்ப பாடலாக தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் ராயபுரத்துலேருந்து ஹேமா, பன்னீர்செல்வம், காவ்யா மற்றும் வானதி, சத்ரியன் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நம எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல். 10:23 நம்ம இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ. திருப்பூர் மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பிரபு, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா?
1: அவினாசி காந்தி பிரபு.
0: ஓகே,
1: பாடல் வந்து காதல் பரிசு மேடம்.
0: பாடல் காதல் பரிசா, படம் காதல் பரிசா?
1: காதல் பரிசு. படத்துக்கு காதல் மகரன்.
0: ஓகே, பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: சூப்பரா இருந்துச்சுல அந்த பாட்டு. தொடர்ந்து யார் பாடல் கேட்க காத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் நல்லா இருக்கும், எல்லாருமே நிலத்துல நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
1: உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து எங்கே என் ஜீவனை.
0: ஓகே, பாடல் உங்களுக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறக்கு எவ்வளோ சுகமாக இருக்கு இல்லையா? தொடர்ந்து இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையம் கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த அலைவாசை படத்திலிருந்து நீயா அழைத்த.
0: ஓகே, பாடல் வந்து கேளுங்க.

0: 10:38 ரெயின்போ எஃப்எம் 103ல நாம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: தில்லுமுள்ளு படத்தில் ராகங்கள் 16.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: கேட்ட அருமையான பாடலை அடுத்து திருப்பூர்ல இருந்து மற்றொரு நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் வளையங்காட்டில இருந்து கிருஷ்ணா.
0: கிருஷ்ணா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்ன தம்பி?
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: வணக்கம் யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம்,
1: நான் திருப்பூர் காவலி காலேஜ்ல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: அம்பிகா, என்ன பாடல் வேணும்?
1: கிராமத்து மின்னல் படத்திலிருந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே ராசா பாடல்.
0: அம்பிகா,
2: போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலோடு மனதோடு ரெயின்போ நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. நேரம் 10:55. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சி தீபா. அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள். 6:35 நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர். 7:30 ஹலோ டாக்டரில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ். காலை 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் கேட்கலாம். காலை 10:02 போவோமோ ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12:00 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி, நண்பகல் 1:00 லஞ்ச் டைம், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களின் தொகுப்பு.

நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். 3:00 கிராமபோனும் 103 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். 5:02 சித்திரசவாணி நிகழ்ச்சியில் நச்சின 4 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துகள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை தி பே. 9:15 மயிலிறகு. 10:00 மனதோடு ரெயின்போ. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருந்த தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30°C, குறைந்தபட்சம் 24°C பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 34°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. சேலத்தில் 32°C அதிகபட்சம், 25°C குறைந்தபட்சம். திருப்பூரில் 32°C அதிகபட்சமாகவும் 24°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. பாலக்காட்டில் 30°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகி இருக்கிறது. ஊட்டியில் 21°C அதிகபட்சமாகவும் 17°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இதழில் கதை எழுதும் நேரம் 11:02.

செம்பருத்தி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். தினம் தினம் பாட காரணம் தேடும் உறவுதான் என்றால் சுகம்தானே?

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து பாடலை கேட்டோ. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். தேன் துளிகள் காற்றில் கலந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பாரிஜாத பூவின் தேன் துளிகள்.

தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். அடுத்த பாடல் பூங்குருவி பாடியது.

கேட்டோ. காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். நீ எவ்வளவு இடைவெளியில் இருந்தாலும் உன்னை மறக்காத வரம்தான் பிரபஞ்சத்தின் முதன்மை.

ராஜபார்வை படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சிறிய பறவை சிறகை விரிக்க ஆசைப்பட்டால் விட்டு விடுவதுதானே சுதந்திரம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

తల్లి కూడమా.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
0: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதி தாளம்.

மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாந்தாபுரம்

0: எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீரா.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.

நேரம் 5:30. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய அச்சுதாஷ்டகம்